நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 20 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணித்திங்கள் 27 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 11 தேதி சனிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ஸ் கும்பகோணம் பண்பலை, 101.6 மெகா ஹெர்ட்ஸ் வேலூர் பண்பலை, 100.4 மெகா ஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:51.

0: மனம் உடம்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கையானது குடம்போன்ற ஒரு கூண்டுக்குள்ளே பாம்போடு உடன் வாழ்வது போன்றது ஆகிவிடும். குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை.
1: உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று.
0: மனம் உடம்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கையானது குடம்போன்ற ஒரு கூண்டுக்குள்ளே பாம்போடு உடன் வாழ்வது போன்றது ஆகிவிடும். குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டோம். நிகழ்ச்சி நிரல் நேர்கள், இனி இந்த அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிவோம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் சுழல் விளக்கு. தொடர்ந்து தமிழ் அமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் முதற் பகுதி இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 8:02, 8:30 திரை கானம். 9 அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இளைய பாரதம். இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் 2 இடம்பெறும். இந்நிகழ்ச்சியினை நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜாதர் ஜீவன், ஜி புவனப்பிரஸ்தா, டி டி துளசி நாயகி, ஹஜுல் அடிஃபா ஆகியோர். தொடர்ந்து சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணையா தடையா குறித்த பட்டிமன்றம். பங்கேற்பவர்கள் நடுவராக யோகேஷ்குமார் அவர்கள், துணையாக அணியில் திலகவதி எஸ் நித்யா, தடையாக அணியில் எஸ் முருகன், எஸ் பவித்ரா ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் ராம்நாத் வெங்கட் பாகவத அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நலத்திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், ராஜஸ்தான் கோட்டைகள் உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் சண்முகம் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 2:15 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரைசி, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம் கேட்கலாம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். நிகழ்ச்சி நிரலினை செய்திச் சுருக்கத்திற்கு பின் தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:02 ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைக்காணம், 8:45 ஆங்கில நிகழ்ச்சி த டிஜிட்டல் அப்போதிகழி, எதிர்கால சுகாதார பாதுகாப்பு குறித்த நேர்காணல் இந்நிகழ்ச்சியின் முதற் பகுதி இடம்பெறும். பங்கு பெறுபவர் ITS மருந்தியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 10:00 அகில பாரத இசை, டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீணை இசை இடம்பெற கேட்கலாம். இந்நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். FM ரெயின்போவில் இன்று காலை 8:10 விம்பிள்டன் டென்னிஸ் 2026 விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பின் ஒளிப்பதிவு. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய நிகழ்ச்சி. பிற்பகல் 1:00 இலக்கியம் பேசுவோம். பொருளாற்று படையில் பன்முகத்திறன் பங்கேற்பவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள் உடன் உரையாடுபவர் புன்சந்திரன். பிற்பகல் 3:02 அறிவோம் ரசிப்போம். 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டியில் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல். FM கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 ஸ்ரீராமர் ஜனனம் இசைப்பேருரை நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். பரூர் M.K. அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி. ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 3:00 கன்னட நிகழ்ச்சி. மாலை 5:00 அரங்கிசையில் ரஞ்சினி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என். எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 8:10 ஓசி எனக்கு ராசி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் கோபு பாபு. நடித்துள்ளவர்கள் TVV ராமானுஜம், கே. கீதா குமாரி, எஸ். சுஜாதா, ரவி சுப்பிரமணியம், ஆர். கணேசன் ஆகியோர். அமைப்பு கலையன்பன். 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம் கேட்கலாம். 100.1 FM கோல்டல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: മണി 10 നിമിഷം.
1: ആകാശവാണി. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
2: அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார் திருவள்ளுவர். அந்த அறிவு திறன் அனைவருக்கும் சமமாக இருக்குமா என்றால் இருக்காது. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி என்கின்ற திறன் இருந்தால் வெற்றியை தழுவலாம் என்பதே உண்மை. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்றார் வள்ளுவர். முயற்சியே செல்வத்தை படைக்கும், முயற்சி இல்லாமை வறுமையை உண்டாக்கும் என்பது அவரது தெளிந்த சிந்தனை. நம்மில் பலரும் தமக்குள்ள திறமை என்ன என்பதை உணர்வதில்லை. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தம்மை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அது சரியல்ல. நோக்கம் தெளிவாக இருந்தால் ஆக்கம் நன்றாக இருக்கும். என்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உறுதியாய் வெல்ல முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டாலே செயல் ஊக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம் உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கை கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சி கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளோட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம். சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும் அடித்து குத்தி கிழித்தாலும் செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும் எதிர்த்து முட்டி தடுத்தாலும் தடைகள் தாண்டி நடை போட்டு தாவி செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும் வெட்டி கொத்தி சிதைத்தாலும் நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும் பலர் கைகொட்டி நகைத்தாலும் முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடர்வோம். நம்பிக்கையாய் நடப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷ்வாணி இந்த இனிய காலை வேளையில் வழிபாடு நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள். இறையை உணர்வோம் இசையோடு. மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் பாடியுள்ள பாடல் நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது.

நேரம் 6:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மதியில் 120 கிலோஹர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா

செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளி மிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன் வண்டுகள் கோழிகுண்டு அளவுள்ள மாம் பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள், புழுக்காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலம் 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனாக 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சியடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில், மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிறப்புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதை

0: ஒலித்த அந்த இனிய பாடலுடன் நிறைவு பெற்றது வழிபாடு நிகழ்ச்சி. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி திருவள்ளுவராண்டு 2057 ஆனித்திங்கள் 27 நாள் சனிக்கிழமை நேர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோளப்பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோளப்பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை

0: செடிகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் கரைசல் லிட்டருக்கு 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமே தாக்ஷம் லிட்டருக்கு 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிஉரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்திய நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னிய

0: அரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர், இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6,750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில்

0: முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்த கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவும் முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: பல்லி என்ற உயிரினத்தின் வாழ்வியல் செயல்பாடுகளை அறிவியல் பூர்வமாக பார்ப்பது அவசியமானதாக உள்ளது. ஊர்வன தொகுதியில் உடும்புகள், பல்லிகள், பச்சோந்திகள், ஓனான்கள், பாறை ஓனான்கள்

0: இடம் பெறுகின்றன. தரைவாழ் பல்லிகள், மரவாழ் பல்லிகள் என பல்லிகள் இரு வகைகளாக காணப்படுகின்றன. இதில் வீடுகளில் காணப்படும் பல்லி இனங்கள் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. தட்டையான உடலமைப்பையும் மெல்லிய தோலையும் நகரும் திறந்த விழித்திரையின் மேல் மெல்லிய சவு போன்ற தோல் அமைப்பையும் பல்லிகள் பெற்றுள்ளன. பெரும்பாலான பல்லிகள் பூச்சியுண்ணிகளாக விளங்குகின்றன. மரங்கள், பாலைவனங்களில் வாழும் சில வகை பல்லிகள் தாவர உண்ணிகளாக உள்ளன. சில வகைகள் இறைச்சி உண்ணிகளாக பரிணமித்துள்ளன. பல்லிகளின் பார்வை இரவில் செயலாற்றுவதற்கேற்ப துல்லியமாக பரிணமித்துள்ளது. பாலைவனம், பசுமை மாறா காடுகள், 5000 மீட்டர் உயரமுள்ள இமயமலை காடுகள் என பல்வேறு வாழிடங்களுக்கு ஏற்ப பல்லிகள் தகவமைந்துள்ளன. உலகம் முழுவதும் சுமார் 1500 வகைகளாக காணப்படும் பல்லிகள் சமூக பங்களிப்பு மிக்க உயிரினங்களாக உள்ளன. புதிய லத்தின் மொழியில் கெக்கோ என்றும் ஆங்கிலத்தில் கெக்கோ என்றழைக்கப்படும் பெயர் பல்லிகள் வெளிப்படுத்தும் ஓசையின் அடிப்படையில் உருவானதாக கருதப்படுகிறது. கெக்கோ என்ற ஆங்கில சொல் டொகாக் என மெல்லிய ஓசையை எழுப்புகின்றன. பொதுவாக பல்லிகள் சிற் எனவும் கெக் கெக் கெக் கெக் எனவும் இரையை வீழ்த்தும் போதும் மற்றொரு ஆண் பல்லியை அழைப்பதற்கு என சில வேறுபட்ட மெல்லிய ஓசைகளை எழுப்புகின்றன. பல்லி என்ற சொல்லுக்கு இடையர் வாழும் ஊர், உடும்பு, கௌளி, சிற்றூர், பல்லுக்கட்டை, பெரிய பல்லுடையவர், சிறு பிராணி வகை, பூடு வகை, கிராமத்தின் அரைக்கூறு, கற்சலை புல், வெற்றிலை கணுவில் அரும்பும் குருத்து, அண்டகம், கோகிலம், புள்ளி, முசலி என பல பொருள்களை தமிழ் பேரராகதி குறிப்பிடுகிறது. பல்லியின் குரலொளியை கௌளி என தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிட்டுள்ளன. பல்லிகள் 9 குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவை தவிர டிபாமிடே என்ற குடும்பம் அந்தமான் தீவுகளில் காணப்படுகின்றன. இந்திய பல்லிகள் நஞ்சற்றவையாக உள்ளன. வீடு அலுவலகங்களின் சுவர்களில் வாழும் வீட்டு பல்லிகள் மனிதர்களுடன் இணைந்து வாழும் தகவமைப்பை பெற்றுள்ளன. இரவாடிகளான இவ்வகை பல்லிகள் அந்தி மாலை மற்றும் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்குகின்றன. இருட்டான பகுதிகளில் துல்லியமாக பார்க்க இயலுகிறது. இரவில் செயலாற்றும் பல்லிகளுக்கு மனிதர்களின் பார்வை திறனை விட சுமார் 350 மடங்கு அதிகமாக இருப்பதாக அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. வீட்டு பல்லிகள் சுமார் 12 சென்டிமீட்டர் அளவு வரை வளர்கின்றன. கலிடோனியாவில் வாழும் டெல்கோட்ஸ் பெரிய பல்லிகள் 37 சென்டிமீட்டர் அளவு வரை வளர்வதை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவ்வகை பல்லிகள் சிறு பறவைகளையும் சிற்றுயிர்களையும் வேட்டையாடும் திறன் பெற்றவையாக உள்ளன. பல்லிகள் பற்றிய மேலும் பல அரிய தகவல்களை நாளை அறிந்து கொள்வோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: இன்றைய வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ். பதிவாகியுள்ள ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கமான வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.4 டிகிரி செல்சியஸ். பதிவாகியுள்ள ஈரப்பதம் 79%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி.
2: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
3: உலகை ஆளும் மிகப்பெரிய நுகர்வு பொருள் என்றால் அது புதைப்படிம எரிபொருள்தான். உலக நாடுகளின் பொருளாதாரம், தொழில் மற்றும் போக்குவரத்து ஆகியவை இவற்றையே பெரிதும் சார்ந்துள்ளன. புதைப்படிம எரிபொருள் என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்கள் பூமிக்குள் அதிக அழுத்தம்

மற்றும் வெப்பத்தின் காரணமாக மாற்றமடைந்து உருவான இயற்கை எரிபொருளாகும். இது மிகவும் அளவாகத்தான் பூமிக்கு கீழே இருக்கிறது. பல்வேறு தரவுகளின்படி இந்த உலகில் சுமார் 1.77 டிரில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தேவையின் அடிப்படையில் கணக்கிட்டால் சுமார் 47 ஆண்டுகளுக்கு போதுமானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இது எதிர்கால நுகர்வு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மாற்று ஆற்றல்களின் பயன்பாட்டை பொறுத்து மாறக்கூடும். உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வாளரான இந்தியா தனது எண்ணெய் தேவையில் சுமார் 85% வரை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாடே ஸ்தம்பித்துவிடும் என்பதால் இதற்காக பிற நாடுகளை சார்ந்தே இருக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கூட ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் யுத்தத்தால் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதாலும் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் உற்பத்தியாகும் இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாலும் கச்சா எண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் பாதித்தது. மேலும் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறி காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகின்றன. அதன் விளைவுகளை இந்த உலகம் எதிர்கொள்ள ஆரம்பித்துவிட்டது. அது மட்டுமின்றி புதைப்படிம எரிபொருள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே இன்னும் மிச்சம் இருப்பதால் அதற்கு மாற்று சக்திகளை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே அதற்கான மாற்றை தேட ஆரம்பித்துவிட்டது. 2070ஆம் ஆண்டுக்குள் 0% புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு என்ற இலக்குடன் அடுத்தடுத்த மாற்று திட்டங்களை உருவாக்க தொடங்கிவிட்டது நம் தேசம். புதைப்படிவ எரிபொருள் ஆதரவை சீராக குறைத்து சூரிய சக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் வலுவான ஆற்றல், உயிரி எரிபொருள் ஆகியவற்றில் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கிவிட்டது. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் புதைப்படிவமற்ற எரிபொருட்கள் மூலம் 40% உற்பத்தி திறனை அடைவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த இலக்கினை 2020 நவம்பரில் முன்னதாகவே நாம் எட்டிவிட்டோம். புதைப்படிம எரிபொருள்களை பொறுத்தவரை அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளவை பெட்ரோல், டீசல் போன்றவைதான். அவற்றின் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தை 2003 மத்திய அரசு தொடங்கியது. எத்தனால் என்பது தாவரங்களிலிருந்து பெறப்படும் ஒரு வகை உயிரி எரிபொருள். இது பெரும்பாலும் சர்க்கரை அல்லது மாவுச்சத்து நிறைந்த பயிர்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் கரும்பு, மொலாசஸ், மக்காச்சோளம், அரிசி போன்ற மூலப்பொருட்கள் மூலம் இதை தயாரிக்கிறார்கள். அவற்றிலுள்ள சர்க்கரை அல்லது மாவுச்சத்தை ஈஸ்ட் மூலம் நொதிக்க வைத்து காய்ச்சி வடித்தல் மூலம் சுத்திகரித்து எத்தனால் பெறப்படுகிறது. இது மிகச்சிறந்த உயிரி எரிபொருளாகும். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் பல நன்மைகள் விளைகின்றன. முதன்மையாக கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும். 2024-2025ஆம் நிதியாண்டில் இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய சுமார் 161 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய். இந்த காலகட்டத்தில் சுமார் 242.4 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலம் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த முடியும். அதைவிட முக்கியமாக அன்றாட செயல்பாடுகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை மாறும். மற்றும் ஒரு பலன், புதைப்படிம எரிபொருளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை எத்தனால் கலப்பதன் மூலம் குறைக்க முடியும். 1 லிட்டர் பெட்ரோலை முழுமையாக எரித்தால் சராசரியாக 2.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளியேறும். எத்தனால் சேர்ப்பதால் இந்த அளவை குறைக்க முடியும். அதோடு எத்தனால் உயிரி எரிபொருள் என்பதால் விவசாயிகளுக்கு அது புது வாய்ப்புகளை உருவாக்கி தரும். கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு அதிக தேவை ஏற்படும். எத்தனால் என்பது புதுப்பிக்கத்தக்க எரிபொருள். அதனால் சூழலியல் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதோடு நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் அதிகரிக்கும். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டமான எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் எனப்படும் இபிபி திட்டம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, உயிரி எரிபொருள் உத்தி ஆகியவற்றின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இந்த திட்டம் 2003 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. முதல்கட்டமாக 9 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் 5% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் E5 என்று அழைக்கப்பட்டது. 2006 அந்த திட்டம் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 2030க்குள் 20% எத்தனால் கலப்ப

0: இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஜூன் 2021 நிதி ஆயோக் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இணைந்து ரோட்மேப் ஃபார் எத்தனால் பிளண்டிங் இன் இந்தியா 2020-25 என்ற அறிக்கையை வெளியிட்டன. இந்த அறிக்கையின் நோக்கம் இந்தியாவில் 2025 பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான செயல் திட்டத்தை உருவாக்குவதாகும். திட்டமிட்டதை விட 5 ஆண்டுகள் முன்னதாகவே எத்தனால் கலப்பை 20% அதிகரிக்க மத்திய அரசு தீவிரம் காட்டியது. அதன் அடிப்படையில் 684 கோடி லிட்டர் என்ற அளவில் இருந்த எத்தனால் தயாரிப்பை 1500 கோடி லிட்டராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டது. அதே நேரம் எத்தனாலை தாங்கக்கூடிய ரப்பர் மற்றும் உலோக பகுதிகள் என்ஜின் வடிவமைப்போடு வாகனங்களை உற்பத்தி செய்யுமாறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து 2023 பிப்ரவரி 6 பெங்களூருவில் நடந்த இந்திய எரிசக்தி வார நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல்கட்டமாக 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 84 பெட்ரோல் நிலையங்களில் E20 பெட்ரோல் விற்பனை தொடங்கப்பட்டது. சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விற்பனையின் சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டு படிப்படியாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்தியா 20% கலப்பு இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து சமூக வலைதளங்களில் ஏராளமான வதந்திகள் பரவி வருகின்றன. எத்தனால் கலப்பால் வாகனங்களின் என்ஜின் பாதிக்கப்படும் என்றும் காப்பீடு செல்லாததாகும் என்றெல்லாம் பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை முழுமையாக மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்திய வாகன ஆராய்ச்சி சங்கம் நடத்திய சோதனைகளில் வாகனங்களின் இயக்க திறன் பாதிக்கப்படவில்லை என்பதுடன் வாகன தயாரிப்பு மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இதற்கு முழு வாரண்டி மற்றும் காப்பீடு வழங்குவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2014-2015 நிதியாண்டு முதல் இதுவரை 1.9 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதையும் இதன் மூலம் விவசாயிகள் பெரும் பயனடைந்துள்ளதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. 20% எத்தனால் கலப்பு என்பது சோதனை எரிபொருள் அல்ல. அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் பல தசாப்தங்களாக இத்தகைய எத்தனால் கலப்பு பெட்ரோல் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் எவ்வித தயக்கமும் இன்றி எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தலாம். அடுத்த 20 ஆண்டுகளில் வேறு எந்த நாட்டை விடவும் நமக்குத்தான் எரிசக்திக்கான தேவை அதிகம். பெருகி வரும் உலக தேவையில் 28% நம்மால் ஏற்படுவதாகும். 20% எத்தனால் பெட்ரோல் திட்டம் மிகுந்த பொருளாதார முக்கியத்துவம் கொண்டது. தவிர வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாகும். வனங்கள், வேளாண் நிலங்களில் இருந்து கிடைக்கும் மக்கும் வேளாண் கழிவுகள், கரும்பு சக்கை, தாவர எண்ணெய், விளைநிலம் அல்லாத பகுதிகளில் வளரும் புதர்கள் கொண்டு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. கிராமங்களில் வசிக்கும் நிலமற்ற ஏழைகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் பணிகள் வழங்கப்படும். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவதிலும் தீவிரம் காட்டப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் முதலீடு செய்து உயிரி எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபடவும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற வலுவான துறையாக இது பரிணமிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணமாகவும் உள்ளது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக வலிமை சேர்க்கும் திட்டமாகவும் எத்தனால் நோக்கிய நகர்வு உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது
3: தமிழமுதம் வழங்குகிறார் சு கலைமணி அவர்கள்.
4: எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் நிபந்தனையற்ற நல்லெண்ணம், தூய்மையான உறவு, குற்றம் காணாது உள்ளவாறே பிறரை ஏற்றுக்கொள்ளுதல் என பலவிதமான சொற்களால் விளக்கப்படுவது அன்பு எனலாம். ஆயினும் அது சொல்லில் அடங்காதது. அருள் என்பதும் அவ்வண்ணமே. ஆயினும் அஃது எல்லை இல்லாதது. கண்ணால் காணார் இடத்திலும் பொங்கிப் பாய்வது தாயன்பு, தந்தையன்பு, தம் மக்கள் தம் உறவுகள் மீது கொள்வது, தொடர்புடையாரிடத்தே தோன்றுவது அன்பு. இறைவனிடத்தே அன்பர் தொண்டர் கொள்வது இறையன்பு.

0: எங்கோ ஓரிடத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட உறவுகள் அல்லாதார் மீதும் போர்க்களங்களில் இறந்துவிட்டவர் மீதும் உலகின் ஏதோ ஓர் மூலையில் பசியால் வாடும் உயிர்களை பற்றியும் பரிவினாலும் பூகம்பத்தால் சுனாமியால் அடித்துச் செல்லப்பட்ட உயிர்களை பற்றிய பதைப்பினாலும் நம் உள்ளத்தில் தோன்றுகின்றதே உயிரன்பு, அதுவே அருள் எனக் கொள்ளலாம். உடலின் எந்த உறுப்பு பிணியுற்றாலும் அந்த வலிக்கு கண்கள் வருந்தி கண்ணீர் பெருக காண்கிறோம். பெரியவர்களும் அவ்வாறான பண்புடையவர்களே. அந்த அருள் உள்ளம்தான் அன்பின் கனிந்த நிலை. தன் உடம்பின் வலியல்லாது பிறர் துன்பத்தையும் தனதாக எண்ணுபவரே அருளாளர். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. பிற உயிர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட போது அத்துன்பத்தை தன்னுடையதாக கருதி அவ்வுயிர்களை காப்பாற்ற முன்வர வேண்டும் என்பார் திருவள்ளுவநாயனார். எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதே அன்றி வேறொன்றும் அறியன் பராபரமே என்ற பரந்த உள்ளத்துடன் இருந்தனர் சான்றோர். நல்லவர்களின் அறநெறியும் அன்பும் தான் தீமைகளை தடுத்து நிறுத்துகிறது என்பர். ஏதிலார் பசியால் வாடி துன்புறுபவர்கள் மட்டுமன்றி ஓர் உயிர் பயிரும் நீரின்றி வாடுவதை கண்டு மனம் வருந்தினார் வடலூர் வள்ளற்பெருமான். அதற்கு விடிவாக அன்னதான பணியில் ஈடுபட்டார். துறவி ஒருவர் இருந்தார். அவர் அமைதியும் அன்பும் கருணையும் மிக்கவராய் இருந்தார். அப்படிப்பட்ட அவர் சீடர்கள் சூழ அமர்ந்திருந்தார். அவரை தேள் ஒன்று கொட்டியது. சீடர்கள் பதறினர். துறவி அத்தேளை அதற்கு நோகாமல் மெல்ல எடுத்து சற்று தள்ளி வைத்தார். சற்று நேரத்தில் அதே தேள் மீண்டும் துறவியை கொட்டியது. மீண்டும் முன்பு செய்தது போலவே தேளை எடுத்து விட்டார். இதை கண்டுகொண்டிருந்த சீடர்கள் தேளை அடித்து கொல்ல துடித்தனர். துறவி தேளை ஒன்றும் செய்யாதீர்கள், அது போகட்டும் என்றார். சீடர்களுக்கு வியப்பு. ஏன் இப்படி உங்களை கொட்டிய தேளை விட்டுவிட்டீர்கள் என வினவினர். துறவியான குரு சொன்னார், கொட்டுவது தேளின் இயல்பு, அதனை விட்டு விடுவது நம் இயல்பு என்று விடையளித்தார். நல்லவர்கள் அன்பும் அருளும் நிறைந்தவர்கள் எந்த நிலையிலும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நிகழ்வு பல ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. தாய் ஒருத்தி தன் குழந்தையுடன் கிணற்றடியில் துணி துவைக்கச் சென்றாள். கிணறு தரை கிணறு. குழந்தையை அருகில் விளையாட விட்டுவிட்டு துணி துவைப்பதில் மும்முரமாய் இருந்தாள். விளையாடி கொண்டிருந்த குழந்தை மெல்ல மெல்ல முட்டி போட்டு கொண்டே சென்று சுவர் இல்லாத அத்தரை கிணற்றில் விழுந்து விட்டது. அது கண்ட தாய் திடுக்குற்றாள். நொடிநேரமும் பொறுக்கவில்லை. அடுத்த நொடி அவளும் குழந்தையை காக்க வேண்டி கிணற்றில் குதித்தாள். குதித்தவள் குழந்தையை தலைக்கு மேல் தூக்கி கொண்டு நின்றாள். உயிரை காத்தாள். இதில் விந்தை என்னவென்றால் அவளுக்கு நீச்சல் தெரியாது. கிணற்றில் குதிக்கும் போது அவள் அதை நினைத்து கொண்டு இருக்கவில்லை. அன்பு மட்டுமே அவளை விரட்டியது. எனவே அவள் தன்னை மறந்தாள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மற்ற உயிர்களை எல்லாம் பேணி காத்து அவற்றிடம் அருளை காட்டுபவனுக்கு தனது உயிரை பற்றி அஞ்சும் நிலை ஏற்படாது என்று அறிவுடையோர் கூறுவர் என வள்ளுவர் கூறுகிறார். அன்பும் அருளும் அரணும் ஆற்றலும் கொண்ட சான்றோரால் வெல்ல முடியாதது ஒன்றில்லை. நெஞ்சம் நிறைய அன்பையும் அருளையும் சுமந்தால் உலகத்தையே தன் வசப்படுத்தலாம். மூவா அவர்கள் கூற்றுப்படி அருகிலிருப்பவர்க்கு அன்பையும் சுற்றியிருக்கும் உழவோரிடம் அருளையும் பொழிந்தால் தனி மனிதன் மட்டுமல்லாமல் சமுதாயமே உயரும் என்பதில் ஐயமில்லை.
1: தமிழமுதம் வழங்கினார் சு கலைமணி அவர்கள்.
2: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி
4: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில்

0: சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா ஏஐ திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல்

0: கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக இரண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுஹா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு வன்னனுஹா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி. சென்னை மத்தியில் 820 கிலோஹெர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்வது
2: ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னால பிறக்கும் போதுலேருந்தே நம்ம

0: வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, குழந்தை பிறப்பு எடை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பிறக்கும்போது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தை வந்து 2.5-3 kg இருந்தால் அது நார்மல் எடை, சரியான எடையோட பிறந்திருக்கு குழந்தைன்னு சொல்லுவோம். அது வந்து நான் சொல்றது நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை. குறை மாதம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எடை கம்மியாக இருக்கலாம். ஸோ நிறை மாதத்தில் பிறந்த குழந்தை பிறக்கும்போது 2.5-3 kg எடை இருக்கணும். பிறந்த உடனே வந்து குழந்தைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கதகதப்பாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. குழந்தையோட கை, உள்ளங்கை, உள்ளங்கால்லாம் தொட்டோம்னாக்க சில்லுன்னு இருக்கக்கூடாது. நம்மளோட உள்ளங்கையை தொட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும் குழந்தைய தொட்டம், அந்த மாதிரி கதகதை இருக்கணும். அதனால வந்து குழந்தைய வந்து நல்லா போத்தி அணைச்சி வச்சுக்கணும். நாங்கள் என்ன சொல்லுவோம், குல்லா, சாக்ஸ், கிளவுஸ், ஸ்வெட்டர், இதெல்லாம் துணி போட்டு, ஒரு பருத்தி ஆடை துணி போட்டு குழந்தை அது மேலே இதெல்லாம் போடணும். போட்டு நல்லா போத்தி அணைச்சி வச்சுக்கணும் குழந்தைங்க. பர்டிகுலராக வந்துட்டு இந்த மழைக்காலம் பனிக்காலத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக தேவைப்பட்டால் ஒரு நைட்டில், நைட் டைம்லலாம் ஒரு 60 watts இல்லை 100 watts பல்போ கூட ஆனில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கதை கதைன்னு இருக்கிறதுக்காக. ஸோ அது முக்கியமானது. குழந்தைய வந்து சில்லுன்னு ஆகக்கூடாது. குழந்தையோட உடல் சூடு வந்து குறைஞ்சதுன்னு சொன்னாக்க எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் யூஸ் ஆச்சுன்னா உடம்புல இருக்கிற சக்கரை சத்து குறைஞ்சதுனாக்கா சில நேரத்தில் அதனால் வலிப்புலாம் கூட வரலாம், அதனால் பல விளைவுகள் வரலாம். அதனால் வந்து சில்லுன்னு ஆகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது வந்து பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது. பிறந்த உடனே தாய்ப்பால்னு நான் சொல்கிறது என்னென்னா, பிறந்த உடனே தான் பிறந்த, இப்போ நாங்கள் சொல்கிறது வந்து பிறந்த உடனே தாய்ப்பால் கூட. இப்போ நார்மல் டெலிவரியாக பிறக்கிறவங்களுக்கு வந்து குழந்தைய கீழந்து எடுத்து அப்படியே கூட தாயோட மார்பில் போடலாம். அதுதான் நாங்கள் இப்போ என்கரேஜ் பண்ணுறோம். இது ஒரு சிசேரியன் செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த குழந்தையாக இருந்தாக்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் கூட கொடுக்கலாம். பட் வந்து நார்மலாக பிறந்த குழந்தைங்க வந்து பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கறது நல்லது. ஏன்னா பிறந்த உடனே குழந்தைங்க வந்துட்டு நல்லா துருத்துருன்னு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் போக டைம் ஆக என்ன ஒன்றாக்க குழந்தைங்க தூங்க போயிடுவாங்க. தூங்க போயிட்டாங்கன்னா எழுப்பி பால் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பிறந்த உடனே கொடுக்கறதுனால அந்த சக்கரசத்து நார்மலாக இருக்கும். இந்த பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து சக்கரசத்து குறையக்கூடாது, அது நல்லதில்லை. அதனால் இதெல்லாம் தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. கதை கதைன்னு வச்சுக்கணும். பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தைய வந்து தாயோட பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு சொல்லுவோம் நாங்கள். ரூமிங்னு சொல்லுவோம் நாங்கள். குழந்தை ஒரு இடத்துல, தாயோட இடத்துல தொட்டில் யானையில் அதெல்லாம் இருக்கக்கூடாது. குழந்தை பக்கத்துலேயே இருக்கணும். தாயை வந்து அப்பப்போ குழந்தைய தொட்டு பார்க்கணும். ஸோ இது ரூமிங்னு சொல்லுவோம். இது வந்து தாய்ப்பால் கொடுக்கறது. அடுத்த கேள்வி என்ன வரும்னாக்கா எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு. பிறந்த குழந்தை வந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட தூங்கிட்டே இருப்பாங்க பகல் நேரத்தில். அது ஏன்னாக்கா கர்ப்பப்பையில் இருக்கும்போது தண்ணீரில் மிதந்துட்டு இருப்பாங்க கருவுன்னு சொல்ல. அப்போ வந்து தாய் வந்து பகலில் வந்து வீட்டில் வேலை செய்யும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கும்போது அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும் குழந்தைங்க தண்ணியில் மிதக்கிறது. அதனால பகலில் தூங்கி தூங்கி பழக்கம் இருக்கும். அந்த பழக்கம் மாறத்துக்கு வந்து 2 மாதம் ஆகும். அது ஜெட்லாக் மாதிரி. இப்போ அமெரிக்காவிலேருந்து வந்தாங்கன்னா பகல் நீங்கள் தூங்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி ஒரு இதுதான் குழந்தைக்கு இருக்கும் அது ஆரம்பத்தில். அதனால் நல்லா தூங்குது குழந்தைக்கு, நல்லா பால் குடிச்சிருக்கு போல இருக்குது, நல்லா போதும் அப்படின்றது எடுத்துக்கூடாது. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பாக எழுப்பி பால் கொடுக்கணும் குழந்தைக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா சக்கரசத்து குறையக்கூடாது. பிறந்த குழந்தைக்கு சக்கரசத்து குறைஞ்சதுனாக்கா மூளையில் பாதிப்பு வரலாம். மூளையிலன்னா வந்து வலிப்பு வரலாம், அதனால் பின்விளைவுகள் வரலாம். அது முக்கியமானது. 2.5 மணிலேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் 2.5-3 மணி நேரத்துக்கு ஒரு தரம். 6 மாதங்கள் முடிகிற வரலாம் வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். தண்ணி கூட தேவையில்லை. நம்ம இப்போ வெயில் காலத்தில் இருக்கிறோம், தண்ணி எதாவது கொடுக்குமான்ற சந்தேகம்லாம் வரும். தாய்ப்பாலே தேவையான தண்ணி இருக்குது. அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி தாகமாக இருக்கும் குழந்தைக்கு, நம்மளுக்கெல்லாம் தண்ணி தாகமாக இருக்கு, குழந்தைக்கு தண்ணி தாகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தாய்ப்பால் கொடுத்துட வேண்டியதுதான். அதுதான் சேஃபஸ்ட். இதெல்லாம் சேஃப் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம். பிறந்த 6 மாதங்கள் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்கறது. இணை உணவுகள்னு சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்னு சொல்லுவோம். அது வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஆரம்பிக்கும் போது வந்து தாய்ப்பாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். தாய்ப்பால் குறைய ஆரம்பிக்கிறது ப்ளஸ் இணை உணவு ஆரம்பிக்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். அப்புறம் வந்து 10-11 மாதத்துக்கு அப்புறம் பகலில் தாய்ப்பால் கொடுக்கறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். 10-11 மாதத்துக்கு அப்புறம் இரவில் மட்டும் கண்டிப்பாக கொடுக்கணும். 4-5 தரம் கூட கேட்பாங்க. 1 வயசுக்கு அப்புறம் வந்து 2 தரம் 3 தரம் கேட்பாங்க. 2 வயசுக்கு அப்புறம் ஒரு தரம் 2 தரம் கேட்பாங்க. 1.5 வயசுக்கு அப்புறம் வேணா நம்ம நிறுத்தணும்னா ஸ்லோவாக பார்த்து நிறுத்திக்கலாம் குழந்தைக்கு. அதே மாதிரி பிறந்த 1 வாரத்துக்குள்ளே வந்து தடுப்பூசியும் வரும். பிறந்த உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடுப்பூசி போடுவோம். 2-3 இருக்குது. அதில் ஒன்று வந்து தோல் ஊசின்னு சொல்லுவாங்க, BCG அப்படின்றது வந்து காசநோய்க்கான தடுப்பூசி. 2வது வந்து ஹெப்படைட்டிஸ் பி, மஞ்சள் காமாலை பி வைரஸ்க்கான ஒரு தடுப்பூசி, அது தொடையில் போடுவாங்க. 3வது வந்து போலியோ சொட்டு மருந்து ஒன்று போடுவாங்க. இது 3 வந்து டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இது போட்டுட்டு.
1: இதுவரை குழந்தை நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் தொடர்வது இன்று ஒரு தகவல்.
2: ஒரு ஆளை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சுலபமான வழி என்ன, முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் மனுஷன் தப்பு பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு

வேறு வழிகளை தான் கையாள வேண்டியிருக்கு. கைரேகை அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. கைரேகைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறதில்ல. பல் வரிசையும் அப்படி தான். ஏமாத்துறவங்க அதிகமாக போனால் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. பயோமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தொழில்நுட்பம். இதை உபயோகப்படுத்தி சில பாதுகாப்பு உத்திகளையெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அமெரிக்காவில். வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும், மற்றவங்க

0: உருவாக்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவில் வீட்டுக்கு சொந்தக்காரர் குரல் கொடுத்தா கதவு திறக்கும், அல்லது அவர் கை வச்சா கதவு திறக்கும், மற்றவங்க யார் என்ன பண்ணாலும் கதவு திறக்காது. இது ஒரு முறை. அவரோட குரல் அல்லது கைரேகை ஒரு எலக்ட்ரானிக் சாதனத்தில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருக்கும். இவர் குரல் கொடுக்குறப்போ அல்லது கையை வைக்கிறப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சரியாக இருந்தால் கதவு திறக்கிறது மாதிரி ஒரு ஏற்பாடு. இதே மாதிரி ஒருத்தரோட விழித்திரையில் உள்ள இரத்த குழாய அமைப்பு பாருங்கள், அது கூட ஒருத்தருக்கு இருக்கிறது மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய சாதனங்களும் இப்போ பழக்கத்துக்கு வந்தாச்சு. கைரேகையை ஒப்பிடுற சாதனத்தை விட விழித்திரை இரத்த குழாய் அமைப்பை அடையாளம் காணுற சாதனம் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நுட்பமானது, இது வந்து நம்பத்தகுந்தது. ஒரு ஆளை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எடுத்துக்கிற நேரம் வந்து ஒரு வினாடி தான். ஒரு கருவி இருக்கும், அதில் உள்ள ஒரு சிறு தொலையில் கண்ணை வச்சு பார்க்கணும். உடனே இந்த சாதனம் குறைந்த சக்தி உள்ள இந்த அக சிவப்பு ஒளியை பாய்ச்சி அவரது விழித்திரையின் இரத்த குழாயை ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே அதோட நினைவு பெட்டகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமே அந்த அமைப்புகளோடு இதை ஒப்பிட்டு பார்த்து சரியான ஆள் தானா இல்லையா அப்படின்னு அடையாளம் காட்டிவிடும். குரலை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதும் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறைகளில் ஒன்று. ஒரு நபரோட குரலை டிஜிட்டல் குறியீடுகளை மாற்றி பதிவு பண்ணிக்கிட்டு மீண்டும் அதே குரலை வந்து இனம் காணக்கூடிய சாதனங்கள் ஏற்கனவே அமெரிக்காவிலெல்லாம் விற்பனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா கூட அந்த சாதனை சரியாகவே கண்டுபிடிச்சிருமா. குரலை மாற்றி பேசுகிறவங்க கூட இந்த கருவியை ஏமாற்ற முடியாது. இதை ஆஸ்பத்திரிகள், வங்கிகளில் உள்ள இரும்பு பெட்டக காப்பறைகள் இங்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம். குழந்தைகள் உள்ள இடங்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும். கதவு பூட்டிக்கிட்டதுன்னு வச்சுங்க, கதவை திறக்கிறதுக்கு சாவி உபயோகப்படுத்த தெரியாத குழந்தைகள் குரல் எழுப்பியே கதவை திறந்துட முடியும். எதிர்காலத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் முறை இன்னும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்டியரிங்கை வந்து தொட்டதுமே காரு ஸ்டார்ட் ஆகிடும், சாவி வேண்டியதில்லை. காரு சொந்தக்காரர் தொட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு யாராவது தொட்டால் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு மனுஷனோட நடை, அவர் டைப் ரைட்டரை தொடுகிற விதம், இதையெல்லாம் வச்சு கூட ஆளை வந்து அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பம் வரலாம். என்னதான் தொழில்நுட்பம் வளரட்டும், குடும்பத்துக்குள்ளே நடக்கிற திருட்டுகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டில் பெட்டியில் இருந்த பணம் காணாமல் போச்சு, வீட்டுக்காரரோ அல்லது பையனோ தான் எடுத்துருக்கணும். பெட்டியை திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரம்மா, இதிலிருந்து பணத்தை எடுத்தது நிச்சயமாக என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்ல முடியல அவங்களால. யோசித்தாங்க, என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த பணத்தை எடுத்தது என் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டாங்க அந்த அம்மா. இது கேட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அந்த வீட்டுக்காரருக்கு இது ரொம்ப பெருமையாக இருந்தது. அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், பெட்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் பணம் மிச்சம் இருக்குது, இவர் எடுத்துருந்தாருன்னா அப்படி மிச்சம் வச்சுருக்க மாட்டார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: மாயாவி திரைப்படத்திற்காக எஸ்பிபி சரண் கல்பனா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். இனி விளம்பரம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
5: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகில்

0: மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
1: 1800-425-1111.
0: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
1: 9498-34-5350.
2: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கிறது ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 7:55. புத்தம்புது காலையில் அடுத்து
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட சிவகுமார் ஐயா அவர்களுக்கு
3: உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நவீனம்னு எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதனால் உண்டாகும் விளைவுகளை நாம் கருத்தில் கொள்ளணும். உதாரணத்துக்கு நவீன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள்னு எடுத்துக்கிட்டா, ரசாயன உரங்களின் பயன்பாடு அதனால் உணவு உற்பத்தி அதிகரித்தாலும் மண்வளம், அதன் தன்மை, மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள் எல்லாமே குறைந்து போகின்றன. அந்த காலத்தில் நிறைய இயற்கை உரங்களை போட்டுத்தான் பயிர் சாகுபடி மேற்கொண்டார்கள் நமது முன்னோர். அதனால் எவ்வித பாதிப்பும் யாருக்கும் ஏற்படலை. அளவுக்கு மிஞ்சினா கூட இயற்கை உரங்களால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் ரசாயன உரங்கள் அப்படி அல்ல. நிச்சயமாக மண்வளம் மனித வளம் குன்றும். அது என்ன மண்வளம்? ஒரு பயிர் அதன் வள

0: வளர்ச்சி காலத்தில் தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் திறன் மண்வளம். அம்மண்ணில் உள்ள கரிம பொருட்களின் அளவை பொறுத்தே மண்வளம் அமைகிறது.
1: தஞ்சாவூர் சிவகுமார் ஐயா,
0: இயற்கை உரங்களை நிலத்தில் போடும்போது கரிம பொருட்கள் கிடைக்கும். இந்த கரிம பொருட்களின் கனிம மயமாக்கலின் போது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் வெளியிடப்படுகின்றன. மண்ணில் சேரும் கரிம பொருட்களினால் மண் புழுக்களின் வளர்ச்சியும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. மண்ணுக்கு உயிர் உண்டா இல்லையா? உண்டு. எப்படி? மண்ணில் மண்புழுக்கள், நுண்ணுயிர்கள் இருக்கணும். இருந்தால் அந்த மண் உயிருள்ள மண். இவை யாவும் இல்லை என்றால் அவை உயிரற்ற மண். சரிதானுங்களா? இதற்காகத்தான் நிலத்துக்கு இயற்கை உரங்களை போட்டு கரிமச்சத்தை அதிகப்படுத்த சொல்லுவாங்க பெரியவர்கள். விஞ்ஞானிகளும் என்ன சொல்லுவாங்க? முதல்ல இயற்கை உரங்களை போடுங்க, அப்புறமா ரசாயன உரங்களை போடுங்க. அப்போதான் ரசாயன உரங்களில் இருக்கும் சத்துக்கள் முழுமையாக பயிருக்கு போய் சேரும்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நாம் மறந்துட்டு முழுக்க ரசாயனத்தை நம்பி பயிர் சாகுபடி பண்ண ஆரம்பித்தோம், நிறைய இழந்தோம். இப்போது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு மறுபடியும் இயற்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கோம். இது விவசாயத்துக்கு மட்டும் போதுமா? எல்லா துறைகளிலையும் இந்த மாற்றம் வரணும் இயற்கையை நோக்கி. அப்போதுதான்
1: சிவகுமார் ஐயா,
0: முறையான முழுமையான மாற்றம் ஏற்படும். பாருங்க, விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் இன்னொரு ரசாயன கலவை களைக்கொல்லி. அதாவது களைகளை கட்டுப்படுத்த அல்லது அழிக்க சில ரசாயனங்களை தெளிக்கிறது. நல்ல பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனா இந்த ரசாயனங்களால் மண்ணின் தன்மை பாதிக்கப்படுங்கிறத உணர்ந்து பல விவசாயிகளும் இப்போ களைக்கொல்லிகளை பயன்படுத்துறது கிடையாது, வேண்டாங்கிறாங்க. ஒவ்வொரு விதமான களைக்கொல்லிகள் அதில் இருக்கும் ரசாயன மூலக்கூறுகளின் அடிப்படையில் மண்ணிலையும் சூழல்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் என்ன பயிர் சாகுபடி, என்னென்ன களைச்செடிகள் முளைக்கும், ஓரிலை ஈரிலை தாவரங்கள், கோரை, அருகு, இப்படி களைச்செடிகளுக்கு தக்கபடி களைக்கொல்லிகளை அளவறிந்து பயன்படுத்தணும். சகட்டு மேனிக்கு எதையும் உபயோகிக்கக்கூடாது. அடுத்தடுத்து என்ன பயிர் சாகுபடி மேற்கொள்ள இருக்கிறோங்கிறதையும் மனசில் வச்சு செயல்படுவது நமக்கும் நல்லது, நமது சூழலுக்கும் நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவும் முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று

0: செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்ட பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:14. புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். வருஷம் 16 படத்திற்காக ஒலிக்கும் குரல் கே.ஜே. யேசுதாஸ்.

0: அடுத்து ராஜாதி ராஜா படத்திற்காக ஒலிக்கும் குரல் மனோ.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது மனம் விட்டு மனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும்

0: விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைகானத்தில் நிறைவாக ஒலிக்கிறது யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் உதித் நாராயணன் பாடியிருக்கும் பாடல்.
3: Can you feel her? Is your heart speaking to her?

புன்னகை உறவுகளை உருவாக்கி உறவை பலப்படுத்தும். நேர்களே, உங்கள் அனைவரின் புன்னகையோடு இந்த புத்தம் புது காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். சித்தி விநாயகனே பிலஹரி ராகத்தில் அமைந்த கவி குஞ்சரபாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

நேரம் 9:29. அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தள்ளி நின்னு நேர நம்பினானோ ஷியாமா சாஸ்திரி கிருதி, கல்யாணி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஸ்மரவாரம் வாரம் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது காப்பிராகம் ஆதி தாளம்.

நீங்களே அரங்கிசையில் இதுவரை பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று அன்னாரது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269 பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,600,400 விற்பனையாகிறது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02. முத்துச்சிதறல்

0: விஜய் நாராயண், ஸ்ரீ ஷியாமன் லங்கன் குரல்களில் ஒலித்த இறுதி சுற்று திரைப்பட பாடல்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: விஜயநாராயணன் குரலில் ஒலித்தது கொடி திரைப்பட பாடல்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
0: மேயாத மான் திரைப்படத்திற்காக தீபாவளி உள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 ஆண்டில் இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11 மணி 2 நிமிடம், ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜதர் ஜீவன், ஜி புவன பிரசித்தா, டி டி துளசி நாயகி, ஹஜுல் அதீஃபா.
1: சென்ற வாரம் ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாம். இது ஒரு

0: ஆக்ஷன் ரவுண்டு சரிங்களா. பிஎம்எஸ்எஸ்என் இதனுடைய விதிவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பிஎம்எஸ்எஸ்என்
1: பிரதான் மந்திரி ஸ்வாஸ்திய சுரக்ஷா நிதி.
0: ஓகே, பிரதான் மந்திரி ஸ்வாஸ்திய சுரக்ஷா நிதி. ஏ அணிக்கு 10 முழு மதிப்பெண்கள். பிரதான் மந்திரி. அடுத்த கேள்வி பி அணிக்கு. என்பிடிசி இதனுடைய விரிவு என்ன?
2: நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில்.
0: அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நேஷனல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கவுன்சில். பி அணியினரும் 10 முழு மதிப்பெண்களை அவர்களுடைய முறையிலேயே பெறுகிறார்கள். அடுத்து சி அணிக்கு ஆர்இபிஎம் இதனுடைய விரிவு என்ன சொல்லுங்க. ரொம்ப பாப்புலராக கொஞ்சம் ஒரு 1 or 2 months முன்னாடி பேசப்பட்டது. அவ்வளவுதான், ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னட். சி அணி அப்படியே தட்டு தடுமாறி சொல்லிட்டீங்க, 10 முழு மதிப்பெண்கள். ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னட் சரிங்களா. இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாமா? இந்திய பொருளாதாரம் பற்றிய சுற்று, இந்தியன் எக்கனாமிக்ஸ் சரிங்களா. முதல் கேள்வி ஏ அணிக்கு. May 31, 2026 அன்று வங்கிகளின் மொத்த வைப்பு தொகை, டோட்டல் டெபாசிட்ஸ், பேங்க் டெபாசிட்ஸ் ஆஸ் ஆன் 31/5/2026 எவ்வளவு லட்சம் கோடிகள் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரி ஃபார்ட்நைட் ஆர்பிஐ கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: 220 crores.
0: நோ நோ, நான் கேக்குறது டெபாசிட்ஸ்.
1: 265 lakh crore or 265 trillion
0: சரிங்களா. May 31, 2026 படி வங்கிகளின் மொத்த வைப்பு தொகை ₹265 lakh crore ஆகும். இது சென்ற ஆண்டை காட்டிலும் சுமார் 12.1% அதிகமாகும் சரிங்களா. இது வந்து டீம் ஏக்கு அவங்க கரெக்டா சொல்றதுனால 10 முழு மதிப்பெண்களை டீம் ஏ பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி டீம் பிக்கு சரிங்களா. May 31, 2026 படி இந்தியாவின் வங்கிகளின் மொத்த வைப்பு தொகையை பார்த்தோம். இப்பொழுது இந்திய வங்கிகள் May 31, 2026 படி வழங்கிய கடன்கள் மொத்தம் எவ்வளவு கோடிகள் என்கின்ற கேள்வியை உங்கள் முன் வைக்கின்றேன். டோட்டல் கிரெடிட் பை த பேங்க்ஸ் ஆஸ் ஆன் 31 May 2026 சொல்லுங்க பார்க்கலாம்.
2: 220 lakh crores.
0: அதுதான், 220 lakh crores. பி அணியினர் ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க, அவர்களுக்கு 10 முழு மதிப்பெண்கள். இது 220 lakh crore. இது சென்ற ஆண்டை காட்டிலும் 17.4% அதிகமாக உயர்ந்திருக்கிறது. அதாவது இதை ட்ராக் பண்ணும்போது போன வருஷத்தோடு எப்பயுமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, கம்பேர் பண்ணும்போது 17.4% ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க பி அணியினர். இப்போ வந்து அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. சின்ஸ் யூ ஆர் ஸ்டடிங் கார்பரேட் எக்கனாமிக்ஸ் யூ கேன் ட்ரை. நல்லா கேளுங்க. பெரிய நிறுவனங்கள் பங்கு பத்திர வட்டி விகிதம் அதிகரிக்கும் பொழுது தங்களுக்கு தேவையான கடனை பெருகுவதற்கு யாரை நாடுகிறார்கள்? ஐ வில் டெல் யூ இன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஆஸ் த பாண்ட் ஈல்டு ரைசஸ், த கார்பரேட்ஸ் டேர்ன் டு விச் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தர் ஃபண்டிங் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணுங்க. சரி, நீங்கள் ஏ அணி.
1: ரெப்போ.
0: நோ நோ நோ, நீங்கள் பி அணிக்கு.
1: பேங்க்ஸ்.
0: அவ்வளவுதான், பேங்க். பேங்க் இஸ் தி ரைட் ஆன்சர். கார்பரேட் பாண்டில் ஈல்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா திருப்பி எங்கே வரும்? அந்த பேங்க்குக்கு வந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இந்த 17.4% வந்து ஏறி இருக்கு சரிங்களா. May 26 பேங்க்னுடைய கிரெடிட் வந்து 17.4% ஏறிக்குன்னு சொன்னா, அது இதனால தான் தி ஆல் தி கார்பரேட் ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் பேங்க் டு கெட் தர் லோன் ஓகேங்களா. சூப்பர். டீம் பி வந்து 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறீர்கள். அடுத்தும் ஒரு எக்கனாமிக்ஸ் பத்தி ஒரு கேள்விதான், நல்லா கேளுங்க. ஒரு பொருளாதாரத்தில் உள்கட்டமைப்பு, யந்திரங்கள் மற்றும் கட்டிடங்கள் போன்ற நிலையான சொத்துகளின் நிகர கையகப்படுத்தலிலிருந்து அவற்றின் விற்பனைகளை கழித்த தொகையை இது குறிக்கிறது. இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் நாமினல் ஜிடிபியில் ஏறக்குறைய 30% இது உள்ளது. பொருளாதார மாதிரிகளில் முதலீட்டுக்கான ஒரு பதிலீடாக இது பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு என்ன பெயர்? அதாவது நல்லா உணர் வாட்டி சொல்கிறேன், நம்ம ஆரம்பத்தில் கூட நம்ம சொன்ன ஜிடிபி அனௌன்ஸ் பண்ணும்பொழுது ஒரு 2-3 எக்ஸ்பேன்ஷன் சொன்னீங்க ஞாபகத்தில், அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பியும் நான் அந்த கேள்வியை படிக்கிறேன். ஒரு பொருளாதாரத்தில் உள்கட்டமைப்பு, யந்திரங்கள் மற்றும் கட்டிடங்கள் போன்ற நிலையான சொத்துகளின் நிகர கையகப்படுத்தலிருந்து அக்வேர், அவற்றின் விற்பனைகளை கழித்த தொகையை இது குறிக்கிறது. இந்தியா போன்ற வளரும் நாடுகளின் நாமினல் ஜிடிபி 30% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார மாதிரிகளில் முதலீட்டிற்கான ஒரு பதிலீடாக ஒரு நாம் மாறி வச்சுப்பாங்க இதை.

0: ஒரு குறியீடு மாதிரி இது பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு என்ன பெயர்?
1: Gross Fixed Capital Formation.
0: Gross Fixed Capital Formation. Superb answer from Team A. மொத்த நிலையான மூலதன உருவாக்கம். சரிங்களா, அது மிகச் சரியா சொல்லியிருக்கீங்க. டீம் ஏ 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நடந்து முடிந்த 2025-26 நிதியாண்டின் 4வது காலாண்டில் 10.8% இது இருந்தது. இது பொருளாதார ஆற்றலை நேரடியாக ஊக்குவிக்கிறது. சரிங்களா, அடுத்த கேள்வி போல, ரொம்ப சிம்பிள் கேள்வி. டீம் பிக்கு அண்மையில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2026 அன்று மத்திய ரிசர்வ் வங்கியின் மானிட்டரி பாலிசி கமிட்டியின் வெளியீட்டின்படி ஸ்டான்ஸ், அந்த ஸ்டான்ஸினுடைய நிலைப்பாடு என்ன?
1: நியூட்ரல் ஸ்டான்ஸ்.
0: நியூட்ரல் ஸ்டான்ஸ், நியூட்ரல் ஸ்டான்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். டீம் பி கெட்ஸ் 10 ஃபுல் மார்க்ஸ் அண்ட் அவர் அப்ரிசியேஷன். மிகப்பெரிய பாராட்டுதல்கள் டீம் பிக்கு. நியூட்ரல் இஸ் தி ஸ்டான்ஸ் டேக்கன் பை ஆர்பிசி என்பிசி எம்பிசி மீட்டிங். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி சி அணிக்கு. அண்மையில் ஜூன் மாதம் 5ஆம் தேதி மத்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள மானிட்டரி பாலிசி கமிட்டியின் வெளியீட்டின்படி ரிப்போ வட்டி விகிதங்கள் எவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன? ரிப்போ ரேட்டில் ஜென்ரலாக எம்பிசி மீட்டிங்க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை அது அவங்களுடைய முடிவின்படி சொல்லுவாங்க. இந்த ஜூன் மாதம் முடிந்த எம்பிசி மீட்டிங்கில் ரிப்போ ரேட்டினுடைய சேஞ்ச் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். டீம் சிக்கு இந்த கேள்வி.
1: There is no changes in this.
0: There is no change in the repo rate. Repo rate is maintained as 5.25%. எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. Repo rate maintained at 5.25%. C அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த சுற்றுக்கு போலாமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி, நல்லா கேளுங்க. இந்த சுற்று வந்து மோஸ்ட்லி உள்நாட்டு கப்பல் போக்குவரத்து பற்றி இருக்கும். சரிங்களா, 2026-27 மத்திய பட்ஜெட்டில் உள்நாட்டு நீர்வழிகளுக்கான பிரத்யேக கப்பல் பழுது பார்க்கும் சுற்றுச்சூழல் அமைப்பை உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் எந்த இடங்களில் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது? A ship repair ecosystem for inland waterways are planned at which cities in Uttar Pradesh and Bihar? சொல்லுங்க பார்க்கலாம். டீம் ஏ. சரி, பிக்கு போலாமா? பி நீங்க சொல்லுங்க. சிம்பிள்,
1: வாரணாசி பாட்னா.
0: அவ்வளவுதான், வாரணாசி பாட்னா. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. டீம் பி 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி டீம் பிக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகளுக்கு கண்டெய்னர்கள் மிக மிக பெரிய அளவில் உதவுகின்றன. இந்தியா மிகப்பெரிய அளவில் காலி கண்டெய்னர்களை தன் தேவைக்காக இறக்குமதி செய்து கொள்கிறது. அந்நிய செலாவணியை குறைக்கும் நோக்கத்துடனும் உள்நாட்டு கண்டெய்னர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டும் இவ்வாண்டு பட்ஜெட்டில் 10,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த புதிய கண்டெய்னர் மேனுபேக்சரிங் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் மூலம் எத்தனை லட்சம் கண்டெய்னர்களை ஒரு ஆண்டிற்கு உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு கொண்டுள்ளது? சொல்லுங்க பார்க்கலாம். 10 lakh 20 feet container. மிக சரியான விடை. 10 லட்சம் கண்டெய்னர்களை உற்பத்தி செய்ய இந்தியா இலக்கு கொண்டுள்ளது. பி அடி 10 முழு மதிப்பெண்களை அவர்கள் முறையிலேயே பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு, நல்லா கேளுங்க. நீர்வழி போக்குவரத்தை அதிகரிக்கும் பொருட்டு எத்தனை புதிய தேசிய நீர்வழி தடங்களை அடுத்த 5 ஆண்டுகள் அறிமுகப்படுத்த அரசு முடிவெடுத்து இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இணைத்துள்ளது? சொல்லுங்க பார்க்கலாம். புதிய தேசிய வழித்தடங்கள் நீங்கள் ஏ அணி 20 நீர்வழி தடங்களை அறிமுகப்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்த இந்தியா இலக்கு கொண்டுள்ளது. இதன் ஆரம்ப திட்டம் ஒடிசாவில் தல்சர், அங்குல் மற்றும் கலிங்கா நகர் போன்ற தொழில்துறை மையங்களை ஒடிசாவின் பாரதி மற்றும் தம்ரா துறைமுகங்களுடன் இணைக்கிறது. சரியான பதிலை சொல்லிய ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பாத்துருவோம்.
1: 12 ரவுண்ட்ஸோட முடிவுல ஏ டீம் 85 பாயிண்ட்ஸ், பி டீம் 160 பாயிண்ட்ஸ், சி டீம் 70 பாயிண்ட்ஸ்.
0: அடுத்த சுற்றுக்கு போலாம். இதுவும் ஒரு பொது சுற்று. சரிங்களா, மாணவர்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஆசிரியர் போன்ற சமுதாயத்தின் அங்கத்தினர்கள் வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களின் ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்து பயன்பெற பிரதமர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேள்வி வந்து ஏ அணிக்கு. சரி, நீங்கள் பி அணியினர்.
1: One nation, one subscription.
0: That's all.

0: That is the right answer. One nation, one subscription. Team B gets 5 bonus marks. Superb answer. One nation, one subscription. ஒரு நாடு ஒரு சந்தா. அடுத்த கேள்வி பி அணிக்கு அவர்கள் முறையிலேயே வருகிறது. உலகமே வியக்கும் வண்ணம் முன்னேற்றம் கண்டுள்ள டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? டிஜிட்டல் இந்தியா, எல்லா இடமும் இன்னைக்கு டிஜிட்டல். 2015 இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. காகிதமற்ற ஒரு கட்டமைப்பையும் சமுதாயத்தை வளர்க்க இத்திட்டம் பாடுபடுகிறது. கிராமப்புறங்களில் இணைய வசதியை மேம்படுத்துதலும் இதன் நோக்கமாகும். அடுத்த கேள்வி சி அணிக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி இந்தியாவில் எந்த நகரத்தில் உள்ளது? இதன் முந்தைய பெயர் சிவெட், அதாவது சென்டர் ஃபார் விண்ட் எனர்ஜி டெக்னாலஜின்னு இருந்தது. இப்ப நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி அப்படின்னு இருக்கு. இது எந்த நகரத்தில் உள்ளது?
1: சென்னை.
0: சென்னை. சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். இது 1998 நிறுவப்பட்டது. இது சென்னையில் பள்ளிக்கரணை பகுதியில் வேளச்சேரி தாம்பரம் நெடுஞ்சாலையில் உள்ளது. காற்றாலை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்த நிறுவனம் செய்வதோடு காற்றாலை உற்பத்தியாளர்களுக்கும் பேருதவி செய்கிறது. இது காற்றாலை பரிசோதனை நிலையம் ஒன்றையும் கயத்தாறுவில் நிர்வகித்து வருகிறது. சி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்த சுற்று வந்து மின்னணுவியல், செமிகண்டக்டர் மட்டும் கொஞ்சம் பொதுவான ஒரு கேள்வியும் இருக்கு, சரிங்களா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. 2026-27 மத்திய பட்ஜெட்டின் படி பங்குகளை திரும்ப பெறும்பொழுது புகுத்தப்பட்டுள்ள வரிமாற்றம் என்ன? As per the budget, the share buybacks are to be taxed under what category? 2026-27 அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஷேர்ஸ் பைபேக் அதில் என்ன, வாட் இஸ் தி சேஞ்ச், எந்த கேட்டகரியில் அதை மாற்றிருக்காங்க? ஸோ இதை பார்க்கலாம்.
1: கேபிட்டல் கேட்டகரி.
0: அவ்வளோதான், கேபிட்டல் கெயின்குள்ளே கொண்டுட்டாங்க. April 1, 2020 முதல் பங்குகள் திரும்ப பெறும்பொழுது பங்குதாரர்களுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் பங்குகளை கையகப்படுத்துவதற்கான செலவை பெறப்பட்ட பணத்திலிருந்து கழித்து கொண்ட பிறகு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் விதிக்கப்படுகிறது. ஃப்ரம் 1 April 2026 ஆன்வர்ட்ஸ் த ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஷேர் பைபேக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆஸ் கேபிட்டல் கெயின்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு, நல்லா கேளுங்க. இந்தியாவின் டேட்டா சென்டர்களை பயன்படுத்தி உலகமெங்கும் உள்ள தனது வாடிக்கையாளர்களுக்கு கிளவுட் சர்வீஸ் எனப்படும் சேவையை வழங்கும் அயல்நாட்டு நிறுவனங்களுக்கு டாக்ஸ் ஹாலிடே எனப்படும் வரி சலுகை எந்த ஆண்டு வரை இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் அளிக்கிறது? டாக்ஸ் ஹாலிடே 2047. டாக்ஸ் ஹாலிடே டில் 2047. எக்ஸலன்ட் ஆன்சர் ஃப்ரம் டீம் பி. டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி சி அணிக்கு, நல்லா கேளுங்க. எலக்ட்ரானிக் காம்பனன்ஸ் எனப்படும் மின் அணுவியல் உதிரி பாகங்கள் தயாரிப்பை ஊக்குவிப்பதற்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது?
1: 24.1 crore.
0: தவறான விடை. நீங்கள் ஏ அணி, நீங்கள் பி அணி.
1: 40,000 crore
0: இஸ் தி ரைட் ஆன்சர். 40,000 crore, இது சென்ற ஆண்டை விட சுமார் 75% அதிகம் ஆகும், சரிங்களா? இப்போ அடுத்த சுற்றுக்கு போகலாம். இதுவும் ஒரு பொது சுற்று தான், நல்லா கேளுங்க. பிரதம மந்திரியின் புகழ்பெற்ற ஸ்வநிதி திட்டம் எந்த பிரிவினருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது? ரொம்ப சிம்பிள், ஸ்வநிதி
1: தள்ளுவண்டி வியாபாரம்.
0: அவ்வளோதான், தள்ளுவண்டி லேபருக்கு, தள்ளுவண்டிக்காரர்களுக்காக. மிகச்சரியான விடை. டீம் ஏ 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். தள்ளுவண்டிக்காரர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட திட்டமே பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி திட்டமாகும். இது புகழ்பெற்ற ஸ்வநிதி என்று அழைக்கப்படுகிறது. இத்திட்டம் 33-2030 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. July 2025 68 லட்சம் தள்ளுவண்டிக்காரர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுள்ளனர். அடுத்த கேள்வி பி அணிக்கு. பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மாண் என்னும் திட்டம் யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது? பிரதான் மந்திரி போஷான் சக்தி நிர்மாண், சொல்லுங்க பார்க்கலாம்.
1: 1st standard to 8th standard ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கொடுக்கறதுக்காக.
0: சூப்பர், சூப்பர் ஆன்சர். டீம் பி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு

0: மதியம் சத்தான உணவை இலவசமாக வழங்கும் திட்டமாகும். அடுத்தது சிஎன்இக்கு போலாம். அட்டால் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அம்ருத் எனப்படும் அட்டல் புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான இயக்கத்தில் மொத்தம் எத்தனை நகரங்கள் வளர்ச்சிக்காக நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன?
1: சுமார் 500 நகரங்கள்.
0: 500 நகரங்கள் மிகச்சரியான விடை. டீம் சி 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 100,000 மக்கள் தொகைக்கு அதிகமான நகரங்கள் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 33 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அடுத்த சுற்று, இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்று, நல்லா கேளுங்க. சட்டாட் SATAT எனப்படும் சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன் எனப்படும் மலிவு விலை போக்குவரத்துக்கான நிலையான மாற்று என்னும் முயற்சி எதை நோக்கியது சொல்லுங்க பார்க்கலாம். சட்டாட் அதில் எதை யூஸ் பண்ணுறாங்க மெயினாக? சஸ்டெயினபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன் எனப்படும் மலிவு விலை போக்குவரத்துக்கான நிலையான மாற்று முயற்சி எதை நோக்கியது?
1: பயோகேஸ்.
0: அது என்ன என்ன இன்னும் கொஞ்சம் பயோகேஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். இன்னும் அது எந்த ஒரு மூணு இதுன்னு சொல்லுவாங்க, மூணு லெட்டர்ல.
1: CBG.
0: சிக்கு என்ன எக்ஸ்பான்ஷன்?
1: கம்ப்ரஸ்ட்.
0: அவ்வளவுதான். கம்ப்ரஸ்டு பயோகேஸ் எனப்படும் அழுத்தப்பட்ட உயிரி எரிவாயுவை மாற்று எரிபொருளாக பயன்படுத்தும் திட்டமாகும். இது வந்து ஏ அணிக்கான கேள்வி. நீங்கள் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றீர்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு. ஸ்ரேஷ்டா திட்டம் யாருக்கானது? ஸ்ரேஷ்டா SHRESHTA ஸ்ரேஷ்டா திட்டம் யாருக்கானது?
1: ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெசிடென்ஷியல் ஹாஸ்டல்ஸ் கட்டி அவங்கள வந்து ஹையர் எஜுகேஷன் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக.
0: சூப்பர் சூப்பர். பட்டியல் இன மாணவர்கள் உயர்தர தனியார் குடியிருப்பு பள்ளிகளில் சேர அவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டமாகும். தேசிய தேர்வு முகமை எனப்படும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாடு தழுவிய நுழைவு தேர்வு நடத்தி தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணங்களை நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகள் வரை வழங்குகிறது. சரிங்களா? This comes under Ministry of Social Justice and Empowerment. சரிங்களா? பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி. மத்திய அரசால் இலக்கியத்துக்காக வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது எது? ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்க மைண்ட் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கணுன்றதுக்காக இந்த கேள்வி.
1: பாரத்
0: இல்ல இல்ல, மத்திய அரசால் இலக்கியத்துக்காக வழங்கப்படும் இந்தியாவின் மிக உயர்ந்த விருது. இல்ல இல்ல இல்ல, நீங்கள் ஏ அணியினர்.
1: தாமரை திரு.
0: இல்ல, நீங்கள் பி அணியினர். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னு பார்த்தேன். இலக்கியத்துக்காக. சரி, நான் சொல்லிட்டா சரியான விடை? ஞானபீட விருது. சரிங்களா? தமிழில் இதுவரை எழுத்தாளர் அகிலனுக்கும் எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கும் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கும் வழங்கப்படுது. யாருக்கும் மார்க் இல்லை. இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, ஆவலாக எதிர்பார்ப்பீங்க, யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கோம்.
2: 16 ரவுண்ட்ஸோட முடிவில் ஏ டீம் 115 பாயிண்ட்ஸ், பி டீம் 210 பாயிண்ட்ஸ், சி டீம் 90 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பி டீம் 210 பாயிண்ட்ஸ் followed by A team 115 பாயிண்ட்ஸ்.
0: இப்போ நீங்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியினுடைய முடிவினை அறிவிக்கின்றோம். ரொம்ப அழகாக சொல்லி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக சொன்னாங்க. எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. எல்லாருமே மிக நிறைய கேள்விகளுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க. பட் இருந்தாலும் பி அணியினர் 210 மதிப்பெண்களை பெற்று முதல் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மிக நீண்ட கரவொலியை அவருக்கு பரிசாக தாருங்கள். அவர்களுக்கு அடுத்து ஏ அணியினர் 115 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். சி அணியினர் 90 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிறைய பல நல்ல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பொருளாதாரம் பற்றிய தகவல்கள் மற்றும் வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள், இந்த மாதிரி நல்ல பல தகவல்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்மையில் பொருளாதாரத்தை நிறைய என்னென்ன மாதிரி இதெல்லாம் வந்திருக்கு நம்பர்ஸ், அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நான் அப்டேட் பண்ணேன். ஸோ நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஊக்குவிக்கும் கருவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த விதம் ஐயமும் இல்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி.
3: இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துபவர் TK

பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்றவர்கள் ஸ்வர்ணகுப்தா, வி தர்ஷினி, ரவி ஜதர்ஜீவன், ஜி புவன பிரசித்தா, டி துளசி நாயகி, ஹஜுல் அதிஃபா.

0: இன்றைய இளைய பாரதத்தில் சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணையா தடையா குறித்த பட்டிமன்றம் கேட்கலாம். இதில் பங்கு பெற்றவர்கள் எம் யோகேஷ்குமார், கே நித்யா, எஸ் திலகவதி, எஸ் பவித்ரா, எஸ் முருகன்.
1: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பட்டிமன்ற நடுவராக நான் உங்கள் யோகேஷ்குமார். நான் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். சரி, நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். இன்று நாம் விவாதிக்க இருக்கும் தலைப்பு ஒரு காலத்தில் எதிர்காலம் என்று

0: பட்ட ஒன்று, இன்று நம் வாழ்வின் இன்றியமையாத ஒன்றாக மாறிய ஒன்று. அதாவது இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு, சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணையா தடையா. நம்மிடையே இரண்டு தரப்பினர் வந்திருக்காங்க. ஒரு தரப்பு இந்த சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வாழ்க்கைக்கு துணைதான்னு பேச வந்திருக்காங்க. அதே போல் இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, எங்கெங்க துணையாக இருக்குது, இந்த சமூக ஊடகங்கள் இளைஞருடைய வாழ்க்கையை தடையாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்திருக்காங்க. அந்த வகையில் பட்டிமன்ற முறைப்படி தலைப்புக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவும் ஒரு விவாதத்தில் பாசிட்டிவாக முதல்ல தொடங்கி அப்புறம்தான் நெகட்டிவாக வருவாங்க. நம்ம ஒரு சிறு மாற்றமாக நெகட்டிவாக முதல்ல கூப்பிடலாம். அதாவது சமூக ஊடகங்கள் இளைஞருடைய வளர்ச்சிக்கு தடையே அப்படின்ற அணியிலிருந்து பட்டிமன்ற தொடக்கத்தின் முதல் பேச்சாளராகவும் பேச வருகிறார் செல்வன் சா முருகன். இவர் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். வாங்க, உங்களுடைய வாதத்தை தாங்க.
1: எல்லாரும் இன்புற்றிருக்கவே நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணையா தடையா. நடுவர் அவர்களே, நான் தடையேன்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கேன். அப்போ எல்லாம் தேர்வு என்றால் நமக்கு ஒரு பயம் வரும். காலையில் அதனால் குளிச்சுட்டு கோவிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிப்போம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சமூக ஊடகத்திலேயே சாமி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு ஃபோன்லேயே சாமியை வேண்டிக்கிறாங்க. நேரில் போய் வேண்டியே கிடைக்காது, ஃபோனில் வேண்டினா மட்டும் கிடைச்சிருமா என்ன? நடுவர் அவர்களே, பொது தேர்வு அப்போ படித்த புத்தகமாகவே இருந்தாலும் மறுபடியும் புரட்டுவாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, சமூக ஊடகத்தில் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றுமே படிக்கலை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் படிச்சிங்களா, படிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க சமூக ஊடகங்களில் தான் இருக்காங்க. இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும் நடுவர் அவர்களே, க்வெஸ்சன் பேப்பரை பார்க்குற ஆர்வத்தை விட நாம் போட்ட ஸ்டேட்டஸுக்கு லைக்குக்கு வர ஆர்வமே இங்கே அதிகமாக இருக்குது. பசங்க படிச்சுட்டு இருப்போம், இல்லை இல்லை படிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருப்போம். அப்போ தான் அம்மா வந்து கொஞ்சம் கரண்ட்டு பில் கட்டிட்டு வாடா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உனக்கு வேறு வேலையே இல்லைம்மா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி கடைசி தேதிரா, அதனால் இன்றைக்கி சீக்கிரம் போய் கட்டிட்டு வந்துரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா நான் நெட்லேயே கட்டிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓடி ஆடி வேலை செஞ்சால் தானே உடம்பு நல்லா இருக்கும். பசங்க இப்படி சொன்னால் சோம்பேறித்தனம் தானே வருது. அப்புறம் 30 வயசில் கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே போய் சுகரு பிபி வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுலையே தெரிஞ்சுக்கலாம் நடுவர் அவர்களே, நம்ம இளைஞர்கள் வந்து இதனால் ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் ஆகுறாங்க. இப்போ இருக்க இளைஞர்கள் சமூக ஊடகத்தில் தான் அதிகம் இருக்காங்க. இதனால் சில பேர் படிக்கிறத மறந்துடுறாங்க, பல பேர் படிப்பையே மறந்துடுறாங்க. இப்போ எல்லாம் 1 GB டேட்டா விலை தெரியுது, ஆனால் 1 கிலோ தக்காளி விலை தெரிய மாட்டேது நடுவர் அவர்களே. இதிலையே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம இளைஞருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க, இணையத்தில் இல்லாத கருத்தே கிடையாது, எல்லா கருத்தும் இங்கே தான் குவிஞ்சி கிடக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கருத்து எல்லாமே முனிவரும் சித்தரும் புலவரும் எழுதின புக்கில் இருந்து சுட்டதுன்னு எங்களுக்கு மட்டும்தானே தெரியும் நடுவர் அவர்களே. இதுக்கு தான் எங்கள் சித்தர் அப்போவே சொல்லியிருக்காங்க, என்ன தெரியுமா, விண்டம் போல் ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அந்த கண்டுபிடிப்பு மனிதனை ஆட்டுவிக்கும் என்று. இந்த சமூக வலைதளத்தில் மாட்டிக்கிட்டு நாங்கள் படுற பாடு இருக்கு, ஐயையோ அப்பப்பா சொல்லவே முடியலாத ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். காலேஜ் போகிற பையன் காலையில் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட உக்காடுறான். அவங்க அம்மா வந்து, டேய் தட்டப்பாருடா நான் இட்லி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் சமூக ஊடகத்தையே பார்க்குறான். 2வது தடையும் கேட்டு, டேய் தட்டப்பாருடா நான் இட்லி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் மறுபடியும் சமூக ஊடகத்தையே தான் பார்க்குறான். பார்த்துட்டு தட்டை பார்க்குறான், தட்டை பார்த்தா இட்லி காணும், சாப்பிட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் எழுந்து போயிடுறான். இதை பார்த்து அவங்க அம்மா கடுப்பாகி இந்த இட்லியை நாய்கிட்ட போட்டுட்டாங்க. அந்த நாய்கிட்ட மொபைல் ஃபோனு இல்லை, போட்ட உடனே சாப்பிடுச்சு. இதில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, தொழில்நுட்பம் என்னன்னே தெரியாத அந்த சிற்றறிவு ஜீவன் நிம்மதியாக சாப்பிடுது. தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச மனுஷன் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியலை நடுவர் அவர்களே. கையில் வச்சிருந்த 1000 ரூபா தொலைஞ்சித்துனா கூட சம்பாரிச்சிக்கலாம், அது நஷ்டம் இல்லை. ஆனால் உங்கள் நேரம் வீணாச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க பெரிய நஷ்டம். அதுக்காக தாங்க நான் இவ்வளோத்தரம் பேசவே வந்திருக்கேன். எந்த ஒரு தனி மனிதனுக்குமே விளம்பரம் தேவைப்படுது, ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. ஒரு சமூக ஊடகத்தில் ஃபோட்டோவை போட்டுட்டு 4 பேர் லைக் பண்ணால் அது அங்கீகாரமா? இப்போது லைக் பண்ணலை அப்படின்னா முகத்தை மாற்றிக்க போகிறீங்களா என்ன? இல்லை இல்லை அதே முகத்தோடு தானே வாழ்ந்தாகணும். அன்னை தெரேசா, காமராசர் போன்ற பல பேரை சமூக ஊடகத்தில் பார்த்து லைக் பண்ணலை. அவங்க வாழ்க்கையில் செஞ்ச செயலை பார்த்து

0: நம்ம இதயத்தில் லைக் பண்ணிட்டோம். இந்த இணையத்தினால பல பேர் கேட்டாலும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு இதனால் ரொம்பவே ஆபத்து இருக்குது. அதனால் இப்போ பல இன்சிடெண்ட் அந்த போல் நிறைய நடந்திருக்கு, நம்ம நிறைய பார்க்குறோம். கலாம் ஐயா சொல்கிறாங்க, வட இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதி அகண்டு பெருக்கெடுத்து ஓடுகிற சக்தியை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அதே நதி பயன்படுத்தப்படாமல் வங்கக்கடலில் கலக்குது அப்படின்ட்டு வருத்தமும் படுறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்தியாவின் இளைய சக்தியும் இதுபோல்தான் வீணாகிறது அப்படின்ட்டு எழுதுறாரு. இந்தியா வல்லரசு ஆகணும், அதுவும் இளைஞர்களின் முயற்சியால் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்பது கலாம் ஐயாவின் கனவு, அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்பவே அருமையாக தன்னுடைய வாதத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னா கோவிலுக்கு போய் ரொம்ப பக்தியாக இருப்பான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இணையத்தில் ஸ்டேட்டஸை போட்டுட்டு, அதுவும் சாமி ஸ்டேட்டஸை போட்டுட்டு என்ன பண்ணுறான், தேவையில்லாத வேலையை பார்க்குறா அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது வீட்டிலேயே தான் இருப்பாங்க அம்மா, அம்மாவுக்கு பிறந்த நாள் வரும்,

0: அப்போ சொல்கிறாரு, இந்தியாவின் இளைய சக்தியும் இதுபோல்தான் வீணாகிறது அப்படின்ட்டு எழுதுறாரு. இந்தியா வல்லரசு ஆகணும், அதுவும் இளைஞர்களின் முயற்சியால் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்பது கலாம் ஐயாவின் கனவு, அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்பவே அருமையாக தன்னுடைய வாதத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் எக்ஸாம் ரிசல்ட் வருது அப்படின்னா கோவிலுக்கு போய் ரொம்ப பக்தியாக இருப்பான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இணையத்தில் ஸ்டேட்டஸை போட்டுட்டு, அதுவும் சாமி ஸ்டேட்டஸை போட்டுட்டு என்ன பண்ணுறான், தேவையில்லாத வேலையை பார்க்குறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது வீட்லேயே தான் இருப்பாங்க அம்மா, அம்மாவுக்கு பிறந்த நாள் வரும், ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். ஆனால் இதில் எதுலேயுமே இருக்க மாட்டாங்க அவங்க, அந்த இணையத்தில் ஸ்டேட்டஸை போட்டு ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. இந்த இளைஞர்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை நல்லா ஆழமாக வச்சுட்டு போயிருக்காரு. இவருக்கு பதில் சொல்ல வேணாமா, அதுக்கு தான் வராங்க. சமூக ஊடகங்கள் இளைஞனுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தடையாக இல்லை, துணைதானு பேச வராங்க. செல்வி, திலகவதி செல்வம், இவங்க எஸ்ஐஇடி மகளிர் கல்லூரியில் எம்எஸ்சி சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் சைல்ட் நியூட்ரிஷன் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார். வாங்க, உங்களுடைய வாதத்தை தாங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, இன்றைய தலைப்பு சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணையா தடையா, அதில் நான் துணைதானு பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் சமூக ஊடகத்தால் பயனடைந்திருக்கிறாங்க. ரோபோட்டிக்ஸ், பயோட்டிக்ஸ்லையும் மாணவர்கள் சாதிக்கின்றாங்க என்றால் அதற்கு காரணம் என்ன, இணையதளம் தானே. மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் என்ற முறைதானே உதவுது. லைப்ரரியில் கிடைக்காத புக்ஸ் எல்லாம் கூட இணையதளத்தில் கிடைக்குது. ஒரு புக்கோட ஸ்டார்டிங் ரேட்டு 1000 ரூபாய். நான் கேட்குறேன், உங்களை யார் காசு கொடுத்து புத்தகம் வாங்க சொல்கிறது? உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதுங்க, எல்லா புக்ஸையும் ஃப்ரீயாக படிக்கலாம். முன்னாடிலாம் எக்ஸாம் ரிசல்ட்டு பார்க்க நியூஸ் பேப்பருக்காக காத்திருக்கணும், இப்போ அதெல்லாம் பார்க்காம வீட்டில் கம்ப்யூட்டரில் ரிசல்ட் பார்க்குறாங்க. கம்ப்யூட்டரை விடுங்க, இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரிசல்ட்டை பார்க்குறாங்க. ஏன், கவர்மெண்ட் கூட முக்கியமான சர்க்குலர்லாம் நெட்டில் தானே விடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இணையதளமும் சமூக வலைத்தளமும் நமக்கு துணை தான் புரியுதுன்னு. இவ்வளவையே, இந்த இன்ஜினியரிங் கவுன்சில், மெடிக்கல் கவுன்சிலில் கூட இப்போ நெட்டில் தானே நடத்துகிறா. முன்னாடிலாம் 3 வேலை தான் செய்வாங்க. ஒன்று டீச்சர் வேலைக்கு, இல்லாட்டி விவசாயம், அதுவும் இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுவான். ஆனால் இந்த இணையதளம் எப்போ வந்துச்சோ அப்பத்தில் இருந்து எல்லாரும் ஐடி ஃபீல்டுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாதம் 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். மானுட வாழ்க்கையை நான்காக பிரித்து கொள்ளலாம். முதலில் நெருப்பை கண்டுபிடித்தவன், அது முதல் யுகம். அடுத்து சக்கரம் கண்டுபிடித்தது, அது 2வது யுகம். மின்சாரம் கண்டுபிடித்தான், அது 3வது யுகம். கணிப்பொறி கண்டுபிடித்தான், அது 4வது யுகம். நெருப்பை கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை சுவை மாறியது. சக்கரத்தை கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை நகர தொடங்கியது. மின்சாரம் அவன் வாழ்க்கையை பங்களிப்பை செலுத்தியது. கணிப்பொறியை கண்டுபிடித்ததுதான் உலகமே அவன் கையில் வந்தது. நேற்றைய தலைமுறைக்கு சந்தேகம் வந்தாலே என்ன செய்வாங்க தெரியுமா? எனக்கு புரியல, அப்படியே மனப்பாடம் பண்ண வேண்டியது தான். ஆனால் இன்றைய தலைமுறைகள் புரியல என்ற சொல்லையே பயன்படுத்த மாட்டான், நான் தேடுறேன் என்று கிளம்பிடுவான். நல்ல விஷயத்தை தேட அவனுக்கு இணையதளம் தானே உதவுகிறது. இவ்வளவும் இந்த சமூக ஊடகம் செய்யும்போது அது எப்படி தடையாக இருக்கும், துணையாக தானே இருக்கும்? நடுவர் அவர்களே, எதிரணியினர் சொல்வார்கள், சமூக ஊடகம் வீண் நேரம். நான் கேட்குறேன், அந்த நேரத்தை வீணாக்குவது ஊடகமா அல்லது பயன்படுத்தும் நாமா? அடையாளம் இல்லாமல் இருந்த இளைஞர்கள் அங்கீகாரம் பெற்று மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள், அது உங்களுக்கு துணையா தெரியலையா? நடுவர் அவர்களே, சமூக ஊடகம் இன்று தொழில் வாய்ப்புகளின் புதிய பாதையாக இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் வேலை தேடுவதில்லை, ஏன்னா அவன் வேலையை உருவாக்குறான். எப்படி தெரியுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப்ஸ் ப்ரமோஷன், இவை அனைத்திற்கும் சமூக ஊடகமே அடித்தளம். பல இளைஞர்கள் படிப்பு முடிந்த பிறகு வேலை என்று காத்திருக்கவில்லை, படிக்கும் போதே சம்பாதிக்கிறாங்க. இது முன்னேற்றம் இல்லையா? நம் இளைஞர்களுக்கு துணையாக தான் இல்லையா? ஒரு காலத்தில் அநியாயம் நடந்தால் அது தெரிந்தவர்களோட முடிந்துடும். ஆனால் இன்று ஒரு பதிவு போதும், ஒரு வீடியோ போதும், ஏன் ஒரு ஹேஷ்டாக் போதும், அநியாயம் அம்பலமாகிறது. அதிகாரம் பதில் சொல்ல வேண்டிய நிலை. இளைஞர்கள் மௌனமாக இல்லை, விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இதெல்லாம் எதிரணியினர் கண்களுக்கு தெரியாதா? நடுவர் அவர்களே, எதிரணியினர் சொல்லுவாங்க, சமூக ஊடகத்தால் இளைஞர்கள் அடிமையாகிறாங்க, நேரம் வீணாகுது, மனநிலை பாதிக்கிறது. நான் ஒத்துக்கிறேன், அளவில்லா பயன்பாடு ஆபத்து. ஆனால் தீயால் உணவு சமைக்கிறோம், அதே தீயால் தானே வீடும் இருக்கிறோம். நம்ம தீய குற்றம் சொல்கிறோமா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. பயன்படுத்தும் முறையை தானே நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதே போல் சமூக ஊடகமும் ஒரு கருவி, அதை

0: அழிவுக்கா பயன்படுத்துவது நம்மிடமே உள்ளது. நடுவர் அவர்களே, சமூக ஊடகம் என்பது இளைஞர்களை சோம்பேறியாக்கவில்லை, சிந்தனையற்றவர்களாக்கவில்லை, மாறாக சிந்திக்க வைத்திருக்கிறது, மனதிலுள்ள கருத்துக்களை சொல்ல வைத்திருக்கிறது, துணிந்து செயல்பட வைத்திருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கிறேன், சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் தடையல்ல, அது துணையே துணையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்பவே நல்லா பேசிட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு புக்கோடைய தொடக்க விலையே 1000 ரூபாய் இருக்கு. ஏன் நம்ம வீண் செலவு பண்ணி புத்தகம் வாங்கணும்? வீட்டில் இணைய வசதி இருந்தாலே போதுமே, நம்ம என்ன புக்கு படிக்கணுமோ எல்லாமே படிச்சுக்கலாமே. முதல்ல நம்ம புக்கு படிக்கணும், அது வேறு விஷயம், இருந்தாலும் செலவை குறைக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டுமா, ஒரு காகிதம் செய்ய எத்தனை மரத்தை நம்ம வெட்டுறோம் அப்படி இந்த இணையம் மூலயமா புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா எத்தனையோ மரங்களை வெட்டாமல் பாதுகாக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு சமூக சிந்தனையோடு பேசிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு பதிலளிக்க வராங்க இந்த தடையே என்ற அணியுடைய இறுதி பேச்சாளரும், சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறையின் முதுகலை 2ஆம் ஆண்டு படிக்கும் சா பவித்ரா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாங்க, உங்களுடைய வாதத்தை தாங்க.
2: அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் வணக்கம். என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய டிஜிட்டல் காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. இப்போது நம்ம அவசரமாக வேலைக்கோ இல்லைனா வெளியவோ கிளம்புறப்ப தேவையான பொருளாக முதல்ல தொலைபேசியை தான் எடுக்கிறோம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான். இளைஞர்களின் வளர்ச்சிக்கு சமூக ஊடகங்கள் தடைதான்னு நான் உறுதியாக சொல்லுவேன். நடுவர் அவர்களே, ஒன்று, அதிக நேரம் வீணாக்குறது, படிப்பு, விளையாட்டு, குடும்ப உறவு இதிலிருந்து நம்ம புறக்கணிக்கப்படுறோம். 2, மனநல பாதிப்பு, போலியான வாழ்க்கை ஒப்பீடு, லைக்கு, வியூ எண்ணிக்கையில் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படுறது. 3, அடிமைத்தனம், தூக்கம் குறைவு, கவனம் சிதறல், நினைவாற்றல், அதிக நேரம் சமூக ஊடகத்திலேயே நம்ம செலவிடுறோம். 4, தவறான தகவல்கள், வதந்தி, தவறான சவால்கள் இளைஞர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்லுது. 5, நேரடி உறவுகள் குறைவு, இதனால் நேருக்கு நேராக இருக்கிற பெற்றோர்களையோ இல்லைனா கூட பிறந்தவர்களையோ பேசுறதுக்கு நம்ம மறுக்கிறோம். நடுவர் அவர்களே, சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தடைதான்னு இங்கே நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நானும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க உக்காஞ்சா சிரிச்சுட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோ, இன்னும் ஒரு வீடியோன்னு பார்க்கலான்னு பார்த்துட்டே இருந்தால் 2 மணி 3 மணி நேரம் அதுலேயே போயிடுது. ஆனால் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இடத்துல உக்காஞ்சி புத்தகத்தை எடுத்து படிக்க முடியல. நடுவர் அவர்களே, எல்லோரோட நிலைமையும் இப்படி தான் இருக்குது. அந்த காலத்தில் உறவுகள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு காலம் போய் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற காலம் மாறிடுச்சு. தாத்தா பாட்டி காலத்தில் உடம்புக்கு வலிமையாக சமைச்சு போட்ட காலம் போய் இன்னைக்கு மொபைலை பார்த்து சமைக்கிறோம், உடம்புக்கு வலிமை வரலை, நோய் தான் வருது. நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் 12 மணியானால் பேய் வரும் அப்படின்னு பயந்த காலம் போய் 12 மணியானால் 1.5 GB டேட்டா பேக் அப்டேட் ஆகிடும்னு சந்தோஷப்படுற காலம் வந்துருச்சு. நடுவர் அவர்களே, ஆன்லைன் கிளாஸ் என்பது சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆன்லைன் கிளாஸ் வந்த பிறகு தான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள தொலைவு பாம்பன் பாலத்தை விட நீண்டுகிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்தில் நிலாவை காட்டி சோறு ஊட்டுனாங்க, ஆனால் இப்போது மொபைலை காட்டி சோறு ஊட்டுற காலம் வந்துருச்சு. குழந்தைங்க எப்பவும் மொபைல் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இதனால் பாதிப்பு வரும்னு தெரியாத வயசு அவங்களுக்கு. நடுவர் அவர்களே, என்னோட அண்ணன் பொண்ணு 4 வயசு தான் ஆகுது, மொபைல் ஆன் பண்ணி வாய்ஸ் சேட்டில் வீடியோஸ் நேம் சொல்லி பார்க்குது. அதை பார்க்குறதுக்கு அக்காக்கும் தங்கச்சிக்கும் சண்டை. வகுப்பறையில் மாணவன் எழுந்து கேள்வி கேட்குறான், ஆசிரியருக்கு அந்த கேள்விக்கான விடை தெரியல. ஆசிரியர் சொல்கிறாரு, கேள்வியை நீ சமூக ஊடகத்தில் பார்த்துட்டு வா, நானும் பார்த்துட்டு வரேன், நாளைக்கு இதை பற்றி நம்ம வகுப்பில் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொன்ன காலம் போய் மாதா பிதா சமூக ஊடகம் அப்படி தான் இன்றைய தலைமுறை போகுது. இன்றைய உலகம் சமூக ஊடகம் திரைக்குள் சுருங்கி தான் கிடக்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு அதுலேயே தான் கிடக்கிறோம். என்னோட எதிரணியிலேருந்து பேசிட்டு போனாங்க, நேரம் வீணாகுது, மனநல பாதிப்பு, அடிமைத்தனம் அப்படின்னு. அதில் அவங்களும் ஒரு ஆள்னு அவங்க இன்னும் உணரவே இல்லை போல. இந்த இடத்துல

0: நல்லா கவனிங்க நடுவர் அவர்களே, பலரோட பேச்சுக்கள் மூலயமா புள்ளி விவரப்படி இளைஞர்கள் தினமும் சராசரியாக 3-5 மணி நேரம் சமூக ஊடகங்களில் செலவிடுறாங்க. அதில் பெரும்பாலும் பயனற்ற உள்ளடக்கத்தை மட்டுமே கையாளுறாங்க. கவனம் குறைவு, நினைவாற்றல் பாதிப்பு, சிந்தனை ஆழம் குறைவு, இது இளைஞர்களின் அறிவுத்திறன் வளர்ச்சிக்கு தடையாக மாறுகிறது. பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை சமூக ஊடகம் தடையாகவே உள்ளது. மொபைல் நம் கையில் இருக்க வேண்டும், நாம் மொபைலின் கையில் இருக்கக்கூடாது என்று கூறி வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அருமை அருமை, ரொம்பவே அருமையா பேசிட்டு போயிருக்காங்க. அதே போல இந்த அணியுடைய நிறைவு பேச்சாளர் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நிறைவா பேசிட்டு போயிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம், எதை எடுக்கிறோமோ இல்லையோ, ஆனா இந்த மொபைல் போனை மட்டும் கையில எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அனுபவசாலி போல, ரொம்ப அனுபவத்தோடு பேசிட்டு போயிருக்காங்க. அது மட்டுமா, அது இல்லாமல் அந்த காலத்தில் நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க, ஆனால் இப்போ ஃபோனை காட்டில சோறு ஊட்டுறாங்க. இந்த சின்ன வயசில் 4 வயசு குழந்தைக்கே ஃபோனில் எல்லாமே யூஸ் பண்ண தெரியுது, ஆனால் நமக்கு தான் இங்கே ஒன்றும் தெரியல. சரி, இவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, அதுக்காக வராங்க. சமூக ஊடகங்கள் இளைஞருடைய வாழ்க்கைக்கு துணை தான், ஒருபோதும் தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டிமன்றத்தின் நிறைவு பேச்சாளராகவும் இந்த துணையே என்ற அணியின் நிறைவு பேச்சாளருமாக வருகிறார் செல்வி க. நித்யா. இவர் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். வாங்க, உங்கள் நிறைவான வாதத்தை தாங்க.
2: அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அகில இந்திய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கையிலே கைபேசி, கண்களில் கனவு, மனதில் உலகை மாற்றும் துடிப்பு, இருந்த இடத்திலேயே கல்வி அறிவு, ஒரு பதிவில் அடையாளம், நேற்றைய புத்தகம் இன்று இணையம், நூலகம் இன்று நெட்வொர்க், மேடை இன்று மொபைல் திரை. சிந்திக்க கற்றுக் கொடுத்ததா, சிறகுகள் கொடுத்ததா, அல்லது சங்கிலி போட்டதா? காலத்தின் கண்ணாடி இளைஞர்களின் கரங்களில் இருக்கும் இந்த சமூக ஊடகம் வீழ்ச்சிக்கான பள்ளமா, வளர்ச்சிக்கான படிகட்டா? அதற்கு விடை தேடவே சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வாழ்க்கைக்கு துணையே என்ற தலைப்பில் வாதமும் விவாதமும் மலர, சிந்தனைகள் மோத இதோ எனது உரை. முதல்ல எதிரணியினர்களுக்கெல்லாம் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்றேன். ஒரு இளைஞர் சாப்பாடு தட்டை கூட பார்க்காம சமூக ஊடகத்திலேயே மூழ்கி கிடக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே இளைஞன் தான் எங்கோ ஒரு இடத்துல விபத்தாகி ரத்தம் கிடைக்காம போராடி கொண்டு இருக்கிற ஒரு மனிதனுக்கு ரத்தம் தேவைன்ற ஒரு செய்தியை பார்த்த உடனே தானாக முன்வந்து ரத்தம் கொடுக்குற இளைஞர்களும் இருக்காங்க. அதே தட்டை பார்க்காம போனையே பார்த்துட்டு இருக்க இளைஞன் அந்த செய்தியை நண்பனுக்கு பகிர்ந்து பலருக்கு பகிர்ந்து தேவையானவருக்கு தேவையான ரத்தம் கிடைக்க உதவி செய்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரியலை போல. அடுத்தது, ஆசிரியரின் உறவு மாணவரின் உறவு கைபேசியிலேயே ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை முற்றிலும் எதிர்த்து சொல்கிற நடுவர் அவர்களே, ஏன்னா போட்டிகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. முன்னாடியெல்லாம் எங்கே போட்டி நடக்குது, என்ன போட்டி நடக்குது, யார் நடத்துகிறாங்க, என்ன தலைப்பில் நடக்குது, யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தெரியாது நிறைய பேருக்கு. செய்தி அனுப்பப்பட்டவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை நடுவர் அவர்களே. இந்த போட்டி இந்த இடத்துல இந்த தலைப்பில் இவர்களெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற அழைப்புதழை சமூக ஊடகத்தில் பதிவு செஞ்சாலே போதும், உலகம் முழுக்க இருக்க அதுக்கு பங்கேற்க தகுதியாக இருக்க அத்தனை பேரும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்க திறமையை காட்டி பரிசை வென்றுட்டு போகிற வாய்ப்பு எதில் நடுவர் அவர்களே இருக்கு? சமூக ஊடகங்கள் தானே இருக்கு. இதன் மூலமாக எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய பரிசுகளை அவங்களா வந்து போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதையும் விடுங்க. இன்னொன்று சொன்னாங்க, மொபைலை பார்த்து சமைக்கிறீங்கன்னு. மொபைலை பார்த்து தாங்க சமைக்கிறோம். ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக கூட்டு குடும்பமாக இருந்தது இன்னைக்கு தனி குடும்பமாக வந்தது. அதனால் பெரியவர்கள் கிட்ட இருந்து சமையல் கலையை கற்றுக்க முடியலை. அதனால் என்ன, நாங்கள் தான் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறோமே. அன்று அழிந்து போன பழைய பாரம்பரிய உணவுகளையும் இன்றைக்கும் நாங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுட்டு தான் இருக்கோம். அதை பார்த்து சமைச்சு சத்தாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். எல்லாத்துலேயுமே ஒரு செயல் இருக்குது, எது தேவையோ அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் சமையல் என்ன, எல்லாமே நமக்கு பயன்பாடு தான். அடுத்ததாக இன்னொன்று கேட்டாங்க, சின்ன குழந்தை கூட இன்றைக்கி ஃபோனை பார்த்து தான் சோறு சாப்பிடுது. சின்ன குழந்தை கூட ஃபோனை தான் வச்சுருக்குன்னு.

0: நிஜமா ஆமாதான், நான் ஏத்துக்கிறேன் நடுவர் அவர்களே. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கூட என்கிட்ட இந்த மொபைல் போன் இருந்தது கிடையாது. இப்போ சின்ன குழந்தைங்க பயன்படுத்துறாங்க. எதை பார்க்குறாங்க அதில்? அவங்களுக்கு பிடித்த ரைம்ஸ், அதாவது பாடல்கள், குழந்தைகள் மனதிற்கு பிடித்த அவர்களுக்கு புரியும்படி சொல்லப்படுற சின்ன சின்ன பாடல்களை தான் கேட்குறாங்க. அந்த பாடல்களை கேட்டு தான் சாப்பாடே சாப்பிட்றாங்க. அவங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சாங்களே தவிர அந்த குழந்தைகள் அதில் என்ன கவனிக்கிறாங்கன்றத கவனிக்க தவறிட்டாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் நினைக்கிற நடுவர் அவர்களே, அடுத்ததாக என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வாழ்க்கைக்கு துணைதான். எப்படின்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழணும்னா பொருள் தேவை, பொருளாதாரம் தேவை, இருப்பிடம் தேவை, குடும்பம் எல்லாமே தேவை. இது எல்லாமே இருந்தாலும் இப்போ எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் தேவை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பணம் தேவைன்னா வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலை வேணும்னா வீட்டில் இருந்தால் வராது. சமூக ஊடகங்கள் மூலமாக எங்கெல்லாம் வேலை இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த வேலையில் போய் சேர்ந்து தன்னுடைய குடும்ப வறுமையை போக்கிக்கலாம். இது ஒரு பக்கம் நடக்குது. இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்கள், இந்த மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகள்லாம் நம்ம அரசாங்கம் மூலமாக நடைபெற்றுட்டு வருது. முதல்ல செய்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த சமூக ஊடகம்தான் பயன்பாடாக இருக்குது. செய்தியை தெரிஞ்சிட்டாலும் அதை எப்படி நம்ம படித்து, எப்படி அந்த தேர்வில் வெற்றி பெற்று, எப்படி அந்த வேலையை வாங்குவதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அந்த கேள்விக்குறி எப்போ இருந்தது? 20-30 வருடங்களுக்கு முன்பு, சமூக ஊடகங்கள் வளர்ச்சி உறாததுக்கு முன்பு தான் அப்படி இருந்தது. அப்போல்லாம் ஒரு அரசாங்க வேலை வாங்கணும்னா ஒன்று தெரிஞ்சவங்களாக இருக்கணும், இல்லை அரசாங்க வேலைகளில் இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட எப்படி வேலை வாங்கணுன்றது தெரிஞ்சுக்கணும், இல்லைனா என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு அந்த புத்தகங்களை தேடி நூலக நூலகமாக அலைஞ்சி எங்கே கிடைக்குன்னே தெரியாத அந்த புத்தகங்கள் அதையெல்லாம் படித்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த தேர்வை எழுதி அந்த வேலைக்குள்ளே போக முடியும். அப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. இந்த சமூக ஊடகம் நகரத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு பயன்படுதோ இல்லையோ, கிராமத்தில் இருக்க இளைஞர்களுக்கு பயன்பாடாக தான் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றுது இந்த சமூக ஊடகங்கள் தான். போட்டித் தேர்வுகளுக்கு என்ன புத்தகம் படிக்கணும், என்ன படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் எப்படியெல்லாம் படிக்கணுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இங்கே நிறைய பயிற்சி மையங்கள் இருக்குது, அதில் போய் சேர்றாங்க, கற்றுக்கிறாங்க. ஆனால் கிராமத்தில் இருக்க இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக பதிவு செய்கிற வீடியோக்களை பார்த்து அதன் மூலமாக படிக்க தெரிஞ்சு படிச்சு அதுக்கப்புறமா தான் எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க அரசாங்க வேலைகளையும் வாங்குறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்று வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி கிராமத்தில் விவசாயம் செய்கிற ஒரு இளைஞன் தன்னுடைய சுய தொழிலாக செய்கிறாங்க. அவங்க செய்கிற வேலைகள் எல்லாமே வீடியோவை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவு செய்கிறாங்க. இது அவர் லைக் வாங்குறதுக்காக இருக்கட்டும், கமெண்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், பிரபலம் ஆகிறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக வேணா இருக்கட்டும். ஆனால் அதன் மூலமாக என்ன வளர்க்குறாங்க? அவருடைய சுய தொழில். அது என்ன தொழிலாக இருக்குது? நம்மளுடைய பாரம்பரியமான விவசாய தொழில். இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக விவசாயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், அந்த தொழிலாக இருக்கட்டும், அடுத்தடுத்தவர்களுக்கு கடத்தி கொண்டு செல்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக இருக்குது அப்படிங்கிறத நான் அழுத்தமாக இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. என்ன இளைஞர்கள்லாம் ஊடகத்திலே முடங்கி கிடக்கிறாங்கன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? சமூக ஊடகங்கள் நேரத்தை வீணடிக்குது இளைஞர்களுக்கு, அவ்வளோதானே. நான் எங்கெங்க வீணடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்க. கவிதை எழுதுறாங்க, ஓவியம் வரைகிறாங்க, பாடல் பாட கற்றுக்கிறாங்க, கவிதை ஆசிரியர்களாக கதையாசிரியர்களாக மாறுறாங்க, குரல் பின்னணிகளை கொடுத்து தன்னுடைய குரலை பிரபலமாக்குறாங்க. இது மட்டும் இல்லை, புகைப்பட கருவியில் எப்படி புகைப்படம் எடுப்பது, அதை எப்படி பரிசு பெற செய்வது என்பதெல்லாம் சமூக ஊடகங்கள் கற்றுக்கிட்டு தங்களுடைய திறமை என்ன, தான் எதில் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதே இன்றைக்கி நாங்கள் சமூக ஊடகங்கள் தானே ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க நடுவர் அவர்களே. இறுதியாக ஒன்று, கத்தி ஆபத்தா அல்லது அதை பயன்படுத்தும் கை ஆபத்தா என்று கேட்டால் நாம் எதை சொல்வோம்? கத்தியும் ஆபத்தான், ஆபத்து தான். கையில் வச்சிருந்தா நமக்கு கைக்கும் ஆபத்து தான் சொல்லலாம். ஆனால் பதமாக அந்த கத்தியை பிடித்து நாம் பயன்படுத்தினால் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், பயன்பாடாகவும் இருக்கும். அதுபோல தான் இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: ரொம்பவே தெளிவாகவும் விளக்கமாகவும் அருமையாக பேசியிருக்காங்க. இவங்க வந்து இந்த பட்டிமன்றத்துடைய நிறைவு பேச்சாளரும் இந்த அணியுடைய நிறைவு பேச்சாளரும், அதனால ரொம்பவே நிறைவாக பேசியிருக்காங்க. அதாவது எதிரணிக்கு பதில் அளிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க அம்மா இது வந்து சாப்பாடுக்கு தட்டில் வைக்கிறாங்களாம் இட்லியை, அதை கூட பார்க்காம அவன் சாப்பிட்றான். ஆனால் என்னங்க தட்டை பார்க்காம சாப்பிட்றான்னு நீங்கள் சொல்கிறீங்க? எங்கேயோ ஒருத்தவன் விபத்தால் ரத்த தேவைப்படுது, ஆனால் இங்கிருந்து அவன் இணையத்தில் போட்டு

அறவுறுத்தல் பயனடைகிறாங்க. அப்போ அந்த இளைஞனுடைய ஒரு உயிர் காப்பாற்றப்படுது, இந்த இணையதாரம் காப்பாற்றப்படுது. அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், தடைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டுமா, போட்டித் தேர்வு எத்தனையோ நடக்குது. முன்னெல்லாம் என்ன பண்ணணும், போட்டித் தேர்வு என்ன போட்டித் தேர்வு கூட தெரியாது. ஆனால் அதுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருந்த இடத்துலேருந்தே இங்கேயோ இருக்க ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு இளைஞன் கூட அந்த போட்டித் தேர்வை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அது எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த மாதிரிலாம் படித்தா எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றதையும் அவன் சுலபமாக தெரிஞ்சுக்கிறான். அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமூக ஊடகம்தான். அது ரொம்பவே துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, நம்ம நிறைவாக தீர்ப்புக்கு போகலாம். முதல்ல சமூக ஊடகங்கள் இளைஞருடைய வாழ்க்கைக்கு துணையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த அணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகமே ஒரு விரல் நுனியில் தான் வச்சிருக்கு. அப்புறம் எப்படிங்க இந்த சமூக ஊடகம் நம்ம இளைஞர்களுக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டுமா, எங்கேயோ இருக்க கிராமத்து இளைஞன் அவனுக்கு வந்து இந்த சமூக ஊடகம் மூலயமா அறிவியல் கற்றுக்கிறான். அது மட்டுமா, ஆசிரியர்கிட்ட கிடைக்காத பாடங்கள் எல்லாத்தையுமே வந்து சமூக ஊடகம் மூலயமா தானே கற்றுக்கிறான். அப்புறம் எப்படி ஒரு இளைஞனுக்கு இந்த சமூக ஊடகம் தடையாக இருக்கும் அப்படின்றத ரொம்பவே ஆழமாக ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த கேள்வியை கேட்டுட்டு போயிருக்காங்க. அந்த காலத்தில் இளைஞன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தானா, அவன் படித்து முடிச்சானா வேலையை தேடி ரொம்ப அலையணும். ஆனால் இன்றைக்கி எந்த விதமான அலைச்சலும் தேவையில்லை. அவனே ஒரு வேலையை உருவாக்குறான், இணையத்தின் மூலயமா பயன்படுத்தி நிறைய காணொலியை பார்க்குறான். அவனே வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறான். ஏன், இன்னும் படிக்கும் போதே சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, இதை வச்சு மட்டும் நம்ம தீர்ப்பு கொடுத்துடலாமா, துணை தான் அப்படின்னு சொல்லிட்டு எதிரணியும் பேசியிருக்காங்க இல்லையா, தடையினும் ஒரு ரெண்டு பேர் வந்து பேசியிருக்காங்க. அவங்க சைடு பார்த்தோன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதே சமூக ஊடகம் அதே கைபேசி தான், ஆனால் விளைவுகள் மட்டும் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படிக்கிற நேரத்தில் ரீல்ஸ், உறவுகளுக்கு பதிலாக லைக்ஸ். அதாவது எத்தனை லைக் வருதோ அப்போ தான் வந்து உறவு நீடிக்குது, அவ்வளோ எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிந்தனைக்கு பதிலாக ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. ரீல்ஸ் எடுத்தாங்கன்னா ஸ்க்ரோல் தொடங்கிட்டே இருக்கும், நிறுத்தவே நிறுத்தாது. அதுபோல் உண்மை வாழ்க்கைக்கு பதிலாக ஒரு மாய உலகத்திலேயே நம்ம இளைஞர்கள் மிதந்துட்டு இருக்காங்க. அப்படி மிதந்துட்டு இருக்கும் போது நம்ம இளைஞர்களுக்கு எப்படி அது வந்து துணையாக இருக்குது? அவன் இருந்த இடத்த விட்டு நகர மாற்றானே, அதே இடத்துல தானே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அது வந்து அவனுடைய வளர்ச்சிக்கு என்ன இருக்குது, தடையாக தான் இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு போயிருக்காங்க. அதே போல் இந்த அணியினர் எழுப்பிய கேள்விகள் ரொம்பவே ஆழமானது. அதாவது சமூக ஊடகம் நம்மை கட்டுப்படுத்துகிறதா அல்லது நாம் தான் அதை கட்டுப்படுத்துகிறோமா என்று ரொம்பவே ஆழமான கேள்வியை ரெண்டு பேரும் வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ தீர்ப்பு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலே சமூக ஊடகம் அப்படின்றது நல்லதும் அல்ல கெட்டதும் அல்ல, அது ஒரு கண்ணாடி போன்றது. நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் நம்மை அது பிரதிபலிக்கிறது. அறிவோடு பயன்படுத்தினால் அது நமக்கு துணையாக தெரியும், அடிமையாய் மாறினால் அது நமக்கு தடையாக தான் தெரியும். இப்போ பஞ்சபூதத்தில் ஒன்றான தீயை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே துணையேன்ற அணியில் சொன்னாங்க தீ. அந்த தீ சமையலுக்கு உதவுது, அதே தீ ஒரு வீட்டை எரிக்கவும் செய்யுது. அப்போ நம்ம யார் மேலே குற்றம் சொல்லுவோம், தீ மேலே குற்றம் சொல்லுவோமா? இல்லை இல்லையா. அதாவது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த விதத்துக்கு நம்ம எடுத்துப்போம். அதே போல தான் இந்த சமூக ஊடகமும், நல்ல எண்ணங்களோடு நல்ல தேடல்களோடு தேடினால் அது நமக்கு நன்மையை தரும், அதாவது துணையாக நிற்கும். கெட்ட எண்ணங்களோடு சம்பந்தம் இல்லாமல் தேடணும் அப்படின்னா அது நம்ம இருந்த இடத்த விட்டு நகர விடாமல் அதே தடையாகவே தான் வச்சுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த தீயை சொன்ன போலவே இன்னொன்று கத்தி, கத்தியும் சொன்னாங்க. அதை பற்றியும் நம்ம பேசணும். என்னன்னா, ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி ஒரு மருத்துவர் கையில் கிடைக்குது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு உயிரை தான் காப்பாற்றுவார், உயிர் எடுக்கணும்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அதே கத்தி இன்னொரு கொலையாளிகிட்ட கிடைச்சா என்ன ஆகும், ஒரு உயிர் தான் பறிபோகும். அதுபோல் இந்த சமூக ஊடகம் என்பது ஒரு கத்தி போன்றது. அதை நம்ம மருத்துவர் கையில் இருக்க கத்தியாக எடுத்துக்கிறோமா இல்லை கொலையாளிக்கிட்ட இருக்க கத்தியாக நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்றது ஒவ்வொரு இளைஞனுடைய மனசாட்சிக்கிட்ட தான் இருக்குது. அதனால் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பினை ஒவ்வொரு இளைஞர்களின் மனசாட்சியிடமும் ஒப்படைத்து விடுகிறேன். அது மருத்துவர் கையில் இருக்கும் கத்தி போன்றதா, கொலையாளி கையில் இருக்கும் கத்தி போன்றதா என்பதை அவர்களுடைய எண்ணங்களும் மனமும் தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை
கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி

0: பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை சமூக ஊடகங்கள் இளைஞர்களின் வளர்ச்சிக்கு துணையா தடையா குறித்த பட்டிமன்றம் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: நேரம் 12:15 நொடி. ஆகாஷ்வாணி.
1: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 12:10 சங்கீத சாரல். ராம்நாத் வெங்கட் பாகவத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நலத்திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம், ராஜஸ்தான் கோட்டைகள் உரை சித்திரம், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ், எழுதியவர் எம் சண்முகம் அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: ஆறு 40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், 7:00, 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம் கேட்கலாம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:45 காங்கில நிகழ்ச்சி, தி டிஜிட்டல் அப்போத்திகரி, எதிர்கால சுகாதார பாதுகாப்பு குறித்த நேர்முகம் முதல் பகுதி இன்று இடம்பெறுகிறது. ITS மருந்தியல் கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் பங்கேற்க

0: இருக்கிறார். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மாதுரி தேவி அவர்களின் வீணை இசை டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 1 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். பொருளாற்று படையில் பன்முகத்திறம் சா கண்ணதாசன் அவர்கள் பங்கேற்கிறார். முனைவர் சா கண்ணதாசன் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன். 2:15 ரெயின்போ மெலடிஸ். 3:02 அறிவோம் ரசிப்போம். எஃப்எம் கோல்டில் 1:10 ஸ்ரீராமர் ஜனனம் இசைப்பேருரை நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi and his New Zealand counterpart Christopher Luxon have decided to elevate the bilateral relationship to a strategic partnership. Secretary East Rudrendra Tandon shared this in Auckland while addressing the special briefing on the Prime Minister's visit to New Zealand. He added that the Prime Minister's endorsed the India-New Zealand Strategic Partnership Roadmap to 2030 as a framework to guide the joint action over the next 4 years. He added this decision aims to take bilateral relations to a new level, strengthen the existing cooperation mechanisms and explore new avenues for deepening cooperation both bilaterally and multilaterally.
2: Is the decision by the two prime ministers to raise the relationship to a strategic partnership. They also decided that this goal of a more strategic relationship would be approached systematically, for which they decided that there would be a roadmap to take us forward the next couple of years. This roadmap has been summarized, in fact, in a document which is being released along with the joint statement that the two prime ministers are issuing at the conclusion of their talks.
1: Earlier, speaking during delegation-level talks, Prime Minister Modi said that his visit to New Zealand marks a historic milestone in bilateral relations and will give fresh momentum to ties between the two countries. Prime Minister Modi said India and New Zealand can play an important role in strengthening peace, stability and security in the Indo-Pacific region.
3: लोकतांत्रिक मूल्यों में दृढ़ विश्वास हमें नेचुरल पार्टनर बनाता है. मेड फॉर ईच अदर जैसा है ये. और दूसरी प्रकार से दो मैरिटाइम देश के रूप में हमारा करीबी सहयोग इंडो पैसिफिक को एक नई ताकत देता है और शांति के हमारे जो लक्ष्य हैं उसको अचीव करने में हमारे संबंध एक नई ऊर्जा भर सकते हैं.
1: The bilateral discussions were preceded by a ceremonial welcome at the Government House, where Prime Minister Modi was accorded a guard of honour. Later in the day, Prime Minister Modi and his New Zealand counterpart participated in the India-New Zealand Business Engagement 2026 event in Auckland, where both leaders reaffirmed their commitment to strengthening economic ties between the two countries. In a reflection of the strong people-to-people ties that exist between the two countries, Mr. Modi will address a large gathering of the Indian diaspora today. Defence Minister Rajnath Singh has said today that India is building a strong, self-reliant and future-ready defence force by strengthening both conventional defence capabilities and advanced technologies. He said future wars may employ artificial intelligence and other emerging technologies, but they will ultimately be won by national resolve, courageous soldiers and capable military power. Mr. Rajnath Singh was addressing the commissioning ceremony of the INS Mahendragiri, the 6th Project 17A Indigenous Stealth Frigate, into the Eastern Fleet at Vishakhapatnam today. He said the commissioning marks another milestone in strengthening India's maritime power and indigenous capability. He said the warship is capable of tackling threats in the air, on the sea surface and beneath the sea, and will significantly strengthen India's maritime security and operational reach across the Indian Ocean region.
4: मल्टी फंक्शन रडार के साथ
5: इट हैज अ लॉन्ग रेंज सरफेस टू एयर मिसाइल कॉम्बिनेशन विद अ मल्टी फंक्शन रडार दैट कैन डिटेक्ट एंड डिस्ट्रॉय एनी थ्रेट कमिंग फ्रॉम द स्काई फ्रॉम अ डिस्टेंस एंड इट हैज एन इंडिजीनियस रॉकेट लॉन्चर टॉर्पेडो लॉन्च

0: features, an integrated anti-submarine defense system, an electronic warfare suite, and a close-in weapon system too. These all things make INS Mahendragiri as invincible and strong as the Mahendragiri mountain.
1: Mahendragiri parvat ke saman hi abhed aur majboot banati hai.
2: Sikkim has once again emerged as India's richest state in terms of per capita income. According to the latest income data analysis, the state's per capita income stood at over 6.46 lakh rupees in the 2024-25 financial year, nearly three times the national average, despite accounting for just 0.05% of the country's population. The India Meteorological Department has issued an orange alert for very heavy rainfall over Bihar, Uttar Pradesh, Assam, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan, West Bengal and Sikkim during next 3 days. In the FIFA World Cup, Spain has booked its place in the semi-finals, defeating Belgium 2-1 in the second quarter-final at Los Angeles Stadium in Inglewood, United States last night. Earlier, France advanced to the semi-finals with a comfortable 2-0 victory over Morocco in the first quarter-final in Boston. And that is the end of this news bulletin.
3: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் ராம்நாத் வெங்கட் பாகவத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ராமச்சந்திரம் பாவையாமி, வசந்தாராகம் ரூபகதாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியை முதலில் கேட்கலாம்.

இதுவரை சங்கீத சாரலில் ராம்நாத் வெங்கட் பாகவத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10.

0: நிகழ்ச்சியை முழுமையாய் கேட்க 1:10 FM கோல்டே கேளுங்கள். இனி ஆங்கில தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
1: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

ஸ்ரீ ராமர் ஜனனம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். ஸ்ரீ ராமர் ஜனனம் இசை பேருரை 110 FM கோல்டில் நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். பரூர் எம்

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின்போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன 1000 கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்ப்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை மணி 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ், ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285

0: ஆட்டம் இழந்தது. இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் நாளை அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் நாளை தொடங்கி 14 வரை வீசக்கூடும். மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள ஓரிரு இடங்களில் வீசும் வாய்ப்புண்டு. 13 அன்று நாளை மறுநாள் மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும் தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். 14 அன்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் நாகப்பட்டினம் வடக்கு கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 0.8 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். தெற்கு கடலோர பகுதிகளில் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. காரைக்கால் கடலோர பகுதிகளில் நாகூர் முதல் பத்தினஞ்சேரி வரை நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கும் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.8 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. குண்டூர் கடலோர பகுதிகளில் பாபட்லா முதல் நிசாம்பட்டினம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெதபள்ளி கொள்ளம் வரை அலைகளின் வேகம் 1.5 முதல் 1.8 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள். முதலில் KS சித்ரா, KS அலமேலு பாடியுள்ள முகமது அலி இயற்றிய பாடல். இசை ஷியாம்லா சுவாமி.

0: மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது கேட்கலாம்
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நல உதவி திட்டம் பற்றிய தகவல் கேட்கலாம். தேசிய குடும்ப நல உதவி திட்டம் என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மத்திய அரசு வழங்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டம் தேசிய சமூக உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசால் செயல்படுத்தப்படுகிறது. குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் உறுப்பினர் திடீரென உயிரிழந்தால் அந்த குடும்பம் உடனடி பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க உதவும் வகையில் ஒரு முறை நிதி உதவி வழங்குவதே இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குடும்பத்திற்கு ஒரு முறை ரூபாய் 20,000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்தும் விதிமுறைகளின் அடிப்படையில் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு தகுதி உறுதி செய்யப்பட்ட பிறகு தொகை வழங்கப்படுகிறது. யாரெல்லாம் பயனடையலாம் என்றால், குடும்பத்தின் முக்கிய வருவாய் ஈட்டும் உறுப்பினர் உயிரிழந்திருக்க வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியான குடும்பங்கள், உயிரிழந்தவரின் வயது திட்ட விதிகளின்படி நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும், தகுதியான குடும்பங்கள் தேவையான ஆவணங்களுடன் மாவட்ட நிர்வாகம் அல்லது சமூக நலத்துறை அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம், இணையவழி விண்ணப்ப வசதி மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஒரு குடும்பத்தின் துயரமான சூழலில் உடனடி பொருளாதார ஆதரவை வழங்கும் இந்த திட்டம் பல குடும்பங்களுக்கு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் அளித்து வருகிறது. ஒரு குடும்பத்தின் ஆதாரமாக இருந்த நபரை இழப்பது என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. இருப்பினும் அந்த குடும்பம் உடனடியாக எதிர்கொள்ளும் பொருளாதார சிரமத்தை ஓரளவு குறைக்க தேசிய குடும்ப நல உதவி திட்டம் முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக செயல்படுகிறது. அரசின் நலத்திட்டங்களை அறிந்து தகுதியானவர்கள் பயன்பெற உதவுவோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய குடும்ப நல உதவி திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 3 மணிக்கு கேட்கலாம். திருவள்ளுவர் கலைக்கூடம் வழங்கும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம் 3 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலையில்.
2: வந்து பாருங்க, யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீஸ்ங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க.
3: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8:05 தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு வலம் வர காத்திருக்கிறது எனக்குள் நான்.

0: determine the remaining semi-finalists. Spain secured a thrilling 2-1 victory over Belgium to advance, while France progressed with a comfortable 2-0 win over Morocco. India will face host England in the fifth and final T20 international of the series today in Southampton at 7 p.m. Indian Standard Time. England has already clinched the series with a 3-0 lead, while India will be aiming to register a consolation victory before the teams move on to the ODI series. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். ராஜஸ்தான் கோட்டைகள் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் சண்முகவேல்.
3: இந்தியாவின் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தின் முக்கிய மையமாக விளங்குகிறது ராஜஸ்தான் மாநிலம். குறிப்பாக இம்மாநிலம் அதன் பிரம்மாண்டமான கோட்டைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருக்கிறது.
4: கோட்டைகளின் நிலம் என்று அழைக்கப்படும் ராஜஸ்தானில் ராஜ்புத் அரசர்களின் வீர வரலாறு, அரசாட்சி திறன் மற்றும் கலைநயம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் ஏராளமான கோட்டைகள் காணப்படுகின்றன.
3: இக்கோட்டைகள் வெறும் பாதுகாப்பு அரண்களாக மட்டுமல்லாமல் அரசர்களின் ஆட்சி மையங்களாகவும் கலாச்சார சின்னங்களாகவும் விளங்கின.
4: ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரங்கள், பாலைவன பகுதிகள் மற்றும் சமவெளிகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோட்டைகள் அக்கால பொறியியல் திறனின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
3: ஆம்பர் கோட்டை, சித்தோகர் கோட்டை, கும்பல்கர் கோட்டை, ஜெய்சால்மர் கோட்டை, மெஹ்ராங்கர் கோட்டை மற்றும் ஜுனாகர் கோட்டை போன்றவை ராஜஸ்தானின் புகழ்பெற்ற கோட்டைகளாகும்.
4: இவற்றில் உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள், அழகிய அரண்மனைகள் மற்றும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன.
3: இன்றும் இந்த கோட்டைகள் ராஜஸ்தானின் பண்பாட்டு அடையாளங்களாகவும் முக்கிய சுற்றுலா தலங்களாகவும் திகழ்கின்றன.
4: யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள பல கோட்டைகள் இந்திய கட்டிடக்கலையின் பெருமையையும் ராஜ்புத் வீர மரபின் மகத்துவத்தையும் உலகிற்கு எடுத்துரைக்கின்றன.
3: எனவே ராஜஸ்தான் கோட்டைகள் இந்திய வரலாற்றின் அழியாத சின்னங்களாக போற்றப்படுகின்றன.
4: ஆம்பர் கோட்டை என்பது ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூருக்கு அருகில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற கோட்டைகளில் ஒன்றாகும்.
3: ஜெய்ப்பூர் நகரத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை ராஜ்புத் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது.
4: கச்வாகா வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் ராஜா மான்சிங் அவர்களால் கிபி 1592 கட்ட தொடங்கப்பட்ட இந்த கோட்டை பின்னர் அவரது வாரிசுகளால் விரிவுபடுத்தப்பட்டது.
3: சிவப்பு மணற்கற்கள் மற்றும் வெண்மையான பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள ஆம்பர் கோட்டை வெளிப்புறத்தில் வலிமையான ராணுவ கோட்டையாகவும் உட்புறத்தில் ஆடம்பரமான அரச அரண்மனையாகவும் தோற்றமளிக்கிறது.
4: கோட்டையை சுற்றியுள்ள உயரமான மதில்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அக்கால ராணுவ கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன.
3: ஆம்பர் கோட்டையின் முக்கிய பகுதிகளில் சூரஜ் போல், ஜலேப் சவுக், திவான் ஈயாம், திவான் ஈகாஸ், சுக்னிவாஸ் மற்றும் சீஷ்மஹால் ஆகியவை அடங்கும்.
4: குறிப்பாக சீஷ்மஹால் அல்லது கண்ணாடி மாளிகை உலக புகழ் பெற்றது. ஆயிரக்கணக்கான சிறிய கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தில் ஒரு சிறிய விளக்கின் ஒளியே முழு அறையையும் பிரகாசமாக ஒளிரச் செய்யும்.
3: கோட்டையின் கட்டிடக்கலையில் ராஜ்புத் மற்றும் முகலாய பாணிகளின் கலவை தெளிவாக காணப்படுகிறது.
4: அழகிய வளைவுகள், செதுக்கப்பட்ட தூண்கள், பால்கனிகள், குவிமாடங்கள் மற்றும் அலங்கார சுவர்கள் ஆகியவை இதன் கலைநயத்தை தெரிவிக்கின்றன.
3: கோட்டையின் உட்புறத்தில் அமைந்திருக்கும் தோட்டங்கள் மற்றும் நீரூற்றுகள் பாலைவன பகுதியில் வாழ்ந்த மக்களின் சுற்றுச்சூழல் அறிவையும் நீர் மேலாண்மை திறனையும் எடுத்துக்காட்டுகின்றன.
4: மௌதா ஏரிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோட்டை இயற்கை அழகும் வரலாற்று பெருமையும் ஒன்றிணைந்த இடமாக விளங்குகிறது. கோட்டையின் உயரமான பகுதிகளிலிருந்து சுற்றியுள்ள மலைகள் மற்றும் ஏரியின் காட்சியை ரசிக்க முடியும்.
3: யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள ராஜஸ்தான் மலைக்கோட்டைகளில் ஒன்றான ஆம்பர் கோட்டை ராஜ்புத் அரசர்களின் வீரத்தையும் கலைநயத்தையும் வெளிப்படுத்தும் அற்புதமான நினைவு சின்னமாக திகழ்கிறது.

0: ஜெய்கர் கோட்டை என்பது ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் நகரத்திற்கு அருகில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வரலாற்று கோட்டையாகும்.
1: ஆம்பர் கோட்டைக்கு மேல் உயரமான மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை ராஜ்புத் அரசர்களின் ராணுவ வலிமையையும் பாதுகாப்பு திறனையும் வெளிப்படுத்தும் முக்கிய நினைவு சின்னமாக திகழ்கிறது.
0: கச்வாகா வம்சத்தைச் சேர்ந்த மகாராஜா இரண்டாம் சவாய் ஜெய்சிங் அவர்களால் கிபி 1726 இந்த கோட்டை கட்டப்பட்டது. அவருடைய பெயரையே தாங்கி இந்த கோட்டை ஜெய்கர் என்று அழைக்கப்படுகிறது.
1: ஜெய்கர் கோட்டை முதன்மையாக பாதுகாப்பு மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக கட்டப்பட்டது. ஆம்பூர் கோட்டையையும் அரச குடும்பத்தின் செல்வங்களையும் பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
0: கட்டிடக்கலை நோக்கில் ஜெய்கர் கோட்டை எளிமையும் வலிமையும் கொண்ட வடிவமைப்பை கொண்டுள்ளது. சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை சுமார் 3 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள மதில்களை கொண்டுள்ளது.
1: கோட்டையின் உயரமான அமைப்பு எதிரிகளின் நகர்வுகளை தொலைவிலிருந்தே கண்காணிக்க உதவியது. மேலும் மழை நீரை சேமிக்கும் திறமையான நீர்த்தேக்க அமைப்புகளும் இதில் காணப்படுகின்றன.
0: ஜெய்கர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு ஜெய்வானா பீரங்கி ஆகும். உலகின் மிகப்பெரிய சக்கரங்களுடன் கூடிய பீரங்கிகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஆயுதம் ராஜ்புத் ராணுவத்தின் வலிமையை எடுத்து காட்டுகிறது.
1: கோட்டையின் உள்ளே அரண்மனை பகுதிகள், தோட்டங்கள், ஆயுத காட்சியகம் மற்றும் கண்காணிப்பு மாடங்கள் உள்ளன.
0: பழமையான வாள்கள், கவசங்கள், துப்பாக்கிகள் மற்றும் போர்க்கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அருங்காட்சியகம் அக்கால ராணுவ வரலாற்றை அறிய உதவுகிறது.
1: அடுத்து நகர்கர் கோட்டை. ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூரை ஒட்டியுள்ள ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான பகுதியில் அமைந்திருக்கும் முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும் இது.
0: ஆரம்பத்தில் இந்த கோட்டைக்கு சுதர்ஷன்கர் என்று பெயரிடப்பட்டது. நகர்கர் என்பதற்கு புலிகளின் உறைவிடம் என்ற பொருளும் உண்டு.
1: நகர்கர் கோட்டையின் முக்கிய நோக்கம் ஜெய்ப்பூர் நகரை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதாகும்.
0: கட்டிடக்கலை நோக்கில் நகர்கர் கோட்டை ராஜ்புத் மற்றும் ஐரோப்பிய பாணிகளின் கலவையை கொண்டுள்ளது. உயரமான மதில்கள், அழகிய நுழைவாயில்கள், விரிவான முற்றங்கள் மற்றும் கலைநயமிக்க அறைகள் ஆகியவை இதன் சிறப்பம்சங்களாகும்.
1: இதில் ஒவ்வொரு அறையும் அழகிய சுவர் ஓவியங்கள், வண்ண அலங்காரங்கள் மற்றும் செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகர்கர் கோட்டையின் மிகப்பெரிய ஈர்ப்பு அதனுடைய இயற்கை காட்சிகளாகும்.
0: தனித்தனியாக அமைக்கப்பட்ட அறைகள் மற்றும் அவற்றை இணைக்கும் நடைபாதைகளும் இங்கு காணப்படுகிறது. கோட்டையின் உச்சியிலிருந்து ஜெய்ப்பூர் நகரம் முழுவதையும், குறிப்பாக இரவு நேரங்களில், நகரின் ஒளிரும் தோற்றத்தையும் ரசிக்க முடியும்.
1: சித்தோர்கர் கோட்டை. ராஜஸ்தானின் சித்தோர்கர் நகரில் அமைந்திருக்கும் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளில் ஒன்றாகும். சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் இந்த கோட்டை இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
0: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 180 மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோட்டை பல நூற்றாண்டுகளாக மேவார் ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கியது.
1: சித்தோர்கர் கோட்டையின் வரலாறு கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. இந்த கோட்டை பல்வேறு படையெடுப்புகளையும் முற்றுகைகளையும் எதிர்கொண்டுள்ளது.
0: குறிப்பாக அலாவுதீன் கில்ஜி, குஜராத் சுல்தான் பகதூர் ஷா மற்றும் முகலாய பேரரசர் அக்பர் ஆகியோரின் தாக்குதல்கள் சித்தோர்கரின் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. இப்போர்களின் போது ராஜ்புத் வீரர்கள் காட்டிய துணிச்சலும் பெண்கள் மேற்கொண்ட தியாகங்களும் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாக போற்றப்படுகின்றன.
1: கட்டிடக்கலை நோக்கில் சித்தோர்கர் கோட்டை ஒரு அற்புதமான படைப்பாகும்.
0: கோட்டைக்குள் அரண்மனைகள், கோயில்கள், நினைவு கோபுரங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் மண்டபங்கள் அமைந்துள்ளன. கோட்டையின் முக்கிய ஈர்ப்புகளில் விஜய் ஸ்தம்பம் மற்றும் கீர்த்தி ஸ்தம்பம் குறிப்பிடத்தக்கவை.
1: கோட்டைக்குள் அமைந்திருக்கும் ராணா கும்பா அரண்மனை, ராணி பத்மினி அரண்மனை மற்றும் பல ஜைன மற்றும் இந்து கோவில்கள் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும்.
0: மேலும் 80க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் அமைக்கப்பட்டிருந்ததால் நீண்டகால முற்றுகைகளின் போதும் கோட்டை தன்னிறைவு பெற்றிருந்தது.
1: 2013ஆம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் சித்தோர்கர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
0: இன்றும் சித்தோர்கர் கோட்டை ராஜ்புத் மக்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் சுயமரியாதையின் அடையாளமாக விளங்குகிறது.
1: கும்பல்கர் கோட்டை ராஜஸ்தானின் ராஜ்சமந்த் மாவட்டத்தில்

0: ஆரவல்லி மலைத்தொடரின் நடுவே அமைந்திருக்கும் இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னங்களில் ஒன்றாகும்.
1: மேவார் அரசின் புகழ்பெற்ற மன்னரான ராணா கும்பா அவர்களால் கிபி 15 நூற்றாண்டில் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இது மேவார் ராஜ்யத்தின் 2 முக்கிய கோட்டையாகவும் அவசர காலங்களில் அரச குடும்பத்தினரின் பாதுகாப்பு மையமாகவும் விளங்கியது.
0: கும்பல்கர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் பிரம்மாண்டமான மதில்களாகும்.
1: சுமார் 36 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த மதில் உலகின் 2 நீளமான தொடர்ச்சியான மதிலாக கருதப்படுகிறது. இதனால் கும்பல்கர் கோட்டை இந்தியாவின் பெரிய சுவர் என்றும் அழைக்கப்படுகிறது.
0: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை சுற்றியுள்ள மலைகளால் இயற்கையாகவே பாதுகாக்கப்படுகிறது.
1: உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு அமைப்புகள் இதன் இராணுவ முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த மதிலின் அகலம் 8 குதிரைகள் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு பரந்ததாக உள்ளது.
0: கட்டிடக்கலை நோக்கில் கும்பல்கர் கோட்டை ராஜ்புத் பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.
1: கோட்டைக்குள் 300 கோயில்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஹிந்து மற்றும் ஜைன கோவில்கள் குறிப்பிடத்தக்கவை.
0: இந்த கோட்டை புகழ்பெற்ற மேவார் வீரரான மகாராணா பிரதாப் பிறந்த இடமாகவும் அறியப்படுகிறது. இதனால் வரலாற்று முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது. கோட்டையின் உச்சியிலிருந்து ஆரவல்லி மலைத்தொடரின் அற்புதமான இயற்கை காட்சிகளை நம்மால் ரசிக்க முடியும்.
1: கோட்டையின் உயரமான பகுதியில் அமைந்துள்ள பாதல் மஹால் மிகவும் பிரபலமானது. இதன் வண்ணமயமான சுவர் ஓவியங்கள் மற்றும் அழகிய ஜன்னல்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன.
0: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் கும்பல்கர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
1: ஜெய்சல்மர் கோட்டை ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் நகரில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னங்களில் ஒன்றாகும்.
0: மஞ்சள் நிற மணற்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் இந்த கோட்டை சூரிய ஒளியில் பொன்னிறமாக ஜொலிப்பதால் பொற்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது.
1: கிபி 1156 ராஜ்புத் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ராவல் ஜெய்சால் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டது.
0: திரிகுடா மலையின் உச்சியில் சுமார் 76 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை பாலைவன பகுதியில் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக மையமாக செயல்பட்டது.
1: இந்தியாவிற்கும் மத்திய ஆசியாவிற்கும் இடையிலான பழமையான வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்துவதில் இந்த கோட்டை மிக முக்கிய பங்கு வகித்தது.
0: கோட்டையின் முக்கிய சிறப்பு அதன் கட்டுமான பொருட்களாகும். முழுவதும் மஞ்சள் மணற்கற்களால் கட்டப்பட்டிருப்பதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் இது பொன்னால் செய்யப்பட்ட கோட்டை போல ஒளிர்கிறது.
1: கோட்டையை சுற்றி அமைந்துள்ள 99 பாதுகாப்பு கோபுரங்களும் வலிமையான மதில்களும் இதன் இராணுவ முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன.
0: ஜெய்சால்மர் கோட்டையினுடைய மற்றொரு முக்கியமான தனிச்சிறப்பு இது ஒரு வாழும் கோட்டை என்பதாகும்.
1: இன்னும் உலகில் மக்கள் வசித்து வரும் சில பழமையான கோட்டைகளில் ஒன்றாக இது திகழ்ந்து வருகிறது.
0: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் ஜெய்சால்மர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
1: மெஹ்ராங்கர் கோட்டை ராஜஸ்தானின் ஜோத்பூர் நகரில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான மற்றும் புகழ்பெற்ற கோட்டைகளில் ஒன்றாகும்.
0: நகரத்தின் மேல் உயர்ந்து நிற்கும் இந்த கோட்டை ராஜ்புத் வீரத்தையும் கட்டிடக்கலை சிறப்பையும் பிரதிபலிக்கும் முக்கியமான வரலாற்று சின்னமாக விளங்குகிறது.
1: ரத்தோர் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ராவ்ஜோதா அவர்களால் கிபி 1459 இந்த கோட்டை கட்டத் தொடங்கப்பட்டது.
0: சுமார் 125 மீட்டர் உயரம் இருக்கும் பாறை மலையின் மீது அமைந்திருக்கும் இந்த கோட்டை தொலைவிலிருந்தே கம்பீரமாக காட்சியளிக்கிறது.
1: மெஹ்ராங்கர் என்ற பெயர் சூரியனின் கோட்டை என்று பொருள்படும் என்று கருதப்படுகிறது. ரத்தோர் அரசர்கள் தங்களை சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பியதால் இந்த பெயர் வழங்கப்பட்டது.
0: கோட்டையினுடைய மிக முக்கிய சிறப்பம்சம் அதன் வலிமையான பாதுகாப்பு அமைப்பாகும்.
1: உயரமான மதில்கள், வலுவான நுழைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவை எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்க உருவாக்கப்பட்டிருந்தன.
0: தற்போது கோட்டையின் ஒரு பகுதி அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. இதில் அரச குடும்பத்தின் ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான இசைக்கருவிகள், பல்லக்குகள் மற்றும் வரலாற்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
1: பல போர்களின் அடையாளங்களாக சில வாயில்களில் இன்னும் பீரங்கி தாக்குதல்களின் சுவடுகள் காணப்படுகின்றன. கோட்டையின் உச்சியிலிருந்து ஜோத்பூர் நகரின் நீல நிற வீடுகள் நிறைந்த காட்சியை நாம் ரசிக்க முடியும். இதனால் ஜோத்பூர் நீலநகரம் என்ற பெயராலும் அறியப்படும்.

0: கொடுக்கிறது.
1: ஜுனாகர் கோட்டை ராஜஸ்தானின் பிகானேர் நகரில் அமைந்திருக்கும் மிக முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டடக்கலை சின்னமாகும்.
0: ரத்தோர் வம்சத்தைச் சேர்ந்த பிகானேர் அரசரான ராஜா ராய் சிங் அவர்களால் கிபி 1589 இந்த கோட்டை கட்டத் தொடங்கப்பட்டு 1594 நிறைவு பெற்றது. சமவெளியில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோட்டை.
1: முகலாய பேரரசர் அக்பரின் படையில் முக்கிய தளபதியாக இருந்த ராய் சிங் தனது செல்வாக்கையும் ஆட்சித்திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த கோட்டையை உருவாக்கினார்.
0: பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரசியல் மாற்றங்களை சந்தித்த போதும் இந்த கோட்டை பெரும்பாலும் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது.
1: கட்டிடக்கலை நோக்கில் ஜுனாகர் கோட்டை ராஜ்புத், முகலாய மற்றும் குஜராத்தி பாணிகளின் அழகிய கலவையாக விளங்குகிறது. சிவப்பு மணற்கற்கள் மற்றும் வெண்மையான பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கும் இந்த கோட்டை கலைநயமிக்க வடிவமைப்புகளால் பார்வையாளர்களை கவர்கிறது.
0: ஜுனாகர் கோட்டை வலிமையான பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு உயரமான மதில்கள், அகழிகள், பல நுழைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவற்றையும் கோட்டையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
1: கோட்டையின் உள்ளே தற்போது அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இதில் அரச குடும்பம் பயன்படுத்திய ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான கையெழுத்து பிரதிகள், இசைக்கருவிகள் மற்றும் வரலாற்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
0: இவை பிகானேர் அரச மரபையும் அக்கால வாழ்க்கை முறையையும் அறிய உதவுகிறது.
1: தாராகர் கோட்டை ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரை ஒட்டியுள்ள ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வரலாற்று கோட்டையாகும்.
0: இந்தியாவின் மிக பழமையான மலைக்கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த கோட்டை ராஜஸ்தானின் வீர வரலாற்றையும் இராணுவ கட்டிடக்கலை திறமையையும் பிரதிபலிக்கிறது.
1: கிபி 8 சௌகான் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் அஜய் பால் சௌகான் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன.
0: அஜ்மீர் நகரத்தை நிறுவியவரும் அவரே ஆவார்.
1: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 870 உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை அஜ்மீர் நகரத்தை முழுமையாக கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: இதன் உயரமான அமைப்பு காரணமாக எதிரிகளின் நகர்வுகளை முன்கூட்டியே அறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிந்தது.
1: எனவே தாராகர் கோட்டை பல நூற்றாண்டுகளாக முக்கியமான இராணுவ அரணாக விளங்கியது.
0: கோட்டையின் முக்கிய சிறப்பம்சம் அதன் வலிமையான மதில்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளாகும். தடித்த கல் சுவர்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் குறுகிய நுழைவு பாதைகள் ஆகியவை எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்க வடிவமைக்கப்பட்டிருந்தன.
1: கோட்டையின் பல பகுதிகள் இயற்கையில் அமைந்த பாறைகளுடன் இணைந்து கட்டப்பட்டிருப்பதால் அது மேலும் உறுதியான பாதுகாப்பை பெற்றது.
0: கட்டிடக்கலை நோக்கில் தாராகர் கோட்டை எளிமையான ஆனால் வலிமையான வடிவமைப்பை கொண்டுள்ளது.
1: இங்கு காணப்படும் பெரிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் அக்கால பொறியியல் அறிவின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
0: பாலைவன மற்றும் வறண்ட பகுதிகளில் நீரை சேமித்து பயன்படுத்துவதற்கான திறமையான முறைகள் இதில் காணப்படுகின்றன.
1: இதனால் நீண்டகால முற்றுகைகளின் போதும் கோட்டை தன்னிறைவு பெற்றிருந்தது.
0: கோட்டையின் உள்ளே பல பழமையான கட்டிடங்கள், படை வீரர்கள் தங்கும் இடங்கள் மற்றும் பாதுகாப்பு மண்டபங்கள் இருந்தன.
1: காலப்போக்கில் சில கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தாலும் கோட்டையின் வரலாற்று பெருமை இன்னும் நிலைத்திருக்கிறது.
0: மேலும் கோட்டையின் உச்சி பகுதியில் இருந்து அஜ்மீர் நகரம், அனாசாகர் ஏரி மற்றும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளின் அழகிய காட்சிகளை ரசிக்க முடியும்.
1: ரந்தம்போர் கோட்டை ராஜஸ்தானின் சவாய் மாதோபூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும்.
0: ரந்தம்போர் தேசிய பூங்காவின் மையப்பகுதியில் உயரமான மலையின் மீது அமைந்துள்ள இந்த கோட்டை இந்தியாவின் பழமையான மற்றும் வலிமையான மலைக்கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
1: சுமார் 700 உயரத்தில் அமைந்திருக்கும் இக்கோட்டை சுற்றியுள்ள காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: இந்த கோட்டையின் வரலாறு கிபி 10 சேர்ந்ததாக கருதப்படுகிறது.
1: ஆரம்பத்தில் சௌகான் வம்ச அரசர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பின்னர் பல்வேறு அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது.
0: குறிப்பாக ராணா ஹமீர் தேவ் சௌகான் ஆட்சி காலத்தில் ரந்தம்போர் முக்கியமான அரச மற்றும் இராணுவ மையமாக விளங்கியது.
1: 1301 டெல்லி சுல்தான் அலாவுஜின் கில்ஜி இந்த கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றிய நிகழ்வு இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.
0: கட்டிடக்கலை நோக்கில் ரந்தம்

0: போர் கோட்டை பாதுகாப்பு அம்சங்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் இயற்கை மலை பாதுகாப்பு அமைப்புகள் இதன் முக்கிய அம்சங்களாகும்.
0: கோட்டைக்குள் பல பழமையான அரண்மனை இடிபாடுகள், மண்டபங்கள் மற்றும் கோவில்கள் காணப்படுகின்றன.
1: இவை அக்கால கட்டிடக்கலை மற்றும் கலைநயத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன.
0: கோட்டையின் உள்ளே அமைந்துள்ள கணேஷ் கோயில் மிகவும் புகழ்பெற்றது. இந்தியா முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர்.
1: மேலும் சிவன் கோவில் மற்றும் ஜெயின கோவில்களும் இங்கு காணப்படுகின்றன. இதனால் ரந்தம்போர் கோட்டை வரலாற்று முக்கியத்துவத்துடன் மத முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது.
0: ரந்தம்போர் தேசிய பூங்காவின் அடர்ந்த காடுகள், ஏரிகள் மற்றும் வனவிலங்குகள் வாழும் பகுதிகளை கோட்டையின் உச்சியிலிருந்து பார்வையிட முடியும்.
1: இதனால் இயற்கை மற்றும் வரலாறு இணைந்த ஒரு தனித்துவமான அனுபவத்தை இங்கு நாம் பெறலாம்.
0: புலிகள் வாழும் பகுதிகளுக்கு அருகில் அமைந்துள்ளதால் இந்த கோட்டை சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான இடமாக விளங்குகிறது.
1: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் ரந்தம்போர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
0: காக்ரோன் கோட்டை ராஜஸ்தானின் ஜாலாவர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும். இந்தியாவில் அரிதாக காணப்படும் நீர்க்கோட்டை வகையைச் சேர்ந்த இந்த கோட்டை இதன் தனித்துவமான அமைப்புக்காக உலக புகழ் பெற்றுள்ளது.
1: காளிசிந்த் மற்றும் ஆஹு என்ற இரண்டு நதிகள் சங்கமிக்கும் பகுதியில் அமைந்திருப்பதால் கோட்டையின் மூன்று பக்கங்களும் இயற்கையாகவே நீரால் சூழப்பட்டுள்ளன.
0: நான்காவது பக்கத்தில் உயரமான மலை அமைந்துள்ளதால் இது மிகவும் வலிமையான பாதுகாப்பு அரணாக விளங்கியது.
1: இந்த கோட்டை கிபி 12 டோட்பர்மார் அரசர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது.
0: பின்னர் கீச்சி சௌகான் அரசர்களின் ஆட்சியில் முக்கியமான இராணுவ மையமாக வளர்ச்சி பெற்றது.
1: கட்டிடக்கலை நோக்கில் காக்ரோன் கோட்டை மிகவும் சிறப்பானது. உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்புகள் இதன் முக்கிய அம்சங்களாகும்.
0: இதனால் எதிரிகள் கோட்டையை எளிதில் கைப்பற்ற முடியாத நிலை உருவானது.
1: கோட்டைக்குள் பழமையான அரண்மனை இடிபாடுகள், கோவில்கள், மசூதிகள் மற்றும் நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன.
0: மேலும் சூஃபி ஞானியான மிதேஷாவின் தர்கா இங்கு அமைந்துள்ளதால் இது மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் விளங்குகிறது.
1: இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை அம்சங்களின் கலவையும் கோட்டையின் சிறப்பை அதிகரிக்கிறது.
0: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் காக்ரோன் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
1: லோகாகர் கோட்டை ராஜஸ்தானின் பரத்பூர் நகரில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் இராணுவ கோட்டைகளில் ஒன்றாகும்.
0: இதற்கு இரும்பு கோட்டை என்று பொருள். இந்த பெயர் இதன் வலிமையான பாதுகாப்பு அமைப்பை குறிக்கிறது.
1: கிபி 1733 பரத்பூர் அரசின் ஆட்சியாளரான மகாராஜா சூரஜ் மால் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டது.
0: லோகாகர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் அபாரமான பாதுகாப்பு அமைப்பாகும். கல் மதில்களுடன் சேர்த்து மண் மற்றும் களிமண் அடுக்குகளால் வலுப்படுத்தப்பட்ட தடித்த சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
1: இதனால் பீரங்கி தாக்குதல்களையும் எளிதில் தாங்கும் திறன் கோட்டைக்கு கிடைத்தது.
0: பிரிட்டிஷ் படைகள் பலமுறை தாக்குதல் நடத்திய போதும் இந்த கோட்டையை கைப்பற்ற முடியாமல் போனது.
1: கோட்டையை சுற்றி அகழிகளும் நீர்நிலைகளும் அமைக்கப்பட்டிருந்ததால் எதிரிகள் நேரடியாக நுழைவது மிகவும் கடினமாக இருந்தது.
0: பாதுகாப்பு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த அமைப்புகள் அக்கால இராணுவ பொறியியல் அறிவின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
1: கோட்டையின் உள்ளே கிஷோரி மஹால், மஹால் காஸ் மற்றும் பல பழமையான அரண்மனை கட்டிடங்கள் காணப்படுகின்றன.
0: மேலும் ஜவஹர் புர்ஜ் மற்றும் பதேபுர்ஜ் போன்ற வெற்றி கோபுரங்களும் அமைந்துள்ளன.
1: இவை பரத்பூர் அரசர்களின் இராணுவ வெற்றிகளை நினைவுகூரும் வகையில் கட்டப்பட்டவை.
0: கோட்டையின் கட்டிடங்களில் ராஜ்புத் மற்றும் முகலாய பாணிகளின் தாக்கம் காணப்படுகிறது.
1: இன்றும் லோகாகர் கோட்டை பரத்பூரின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது.
0: அதன் வரலாற்று பெருமை, வெல்ல முடியாத பாதுகாப்பு அமைப்பு மற்றும் இராணுவ முக்கியத்துவம் ஆகியவை இதனை இந்தியாவின் சிறந்த கோட்டைகளில் ஒன்றாக உயர்த்துகின்றன.
1: பட்னேர் கோட்டை ராஜஸ்தானின் ஹனுமன்கர் நகரில் அமைந்திருக்கும் மிகவும் பழமையான

0: மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளில் ஒன்றாகும்.
1: இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த கோட்டை ராஜஸ்தானின் மிக பழமையான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் பாட்டி ராஜ்புத் அரசர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
0: இந்த கோட்டை சுமார் 1700 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை பெற்றிருக்கிறது.
1: பட்னீர் என்ற பெயர் பாட்டி அரசர்களின் பெயரிலிருந்து உருவானது. பின்னர் 1805ஆம் ஆண்டு பிகானீர் அரசர் மகாராஜா சூரத் சிங் இந்த கோட்டையை கைப்பற்றிய

0: பெயரிலிருந்து உருவானது. பின்னர் 1805 பிகானேர் அரசர் மகாராஜா சூரத் சிங் இந்த கோட்டையை கைப்பற்றிய நாள் இந்து கடவுளான ஹனுமான் ஜெயந்தியுடன் இணைந்திருந்ததால் இந்த பகுதி ஹனுமன்கர் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டது.
1: பழமையான சரஸ்வதி நதியின் கரையில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை வட இந்தியாவிலிருந்து மத்திய ஆசியாவிற்கு செல்லும் பழமையான வர்த்தக மற்றும் இராணுவ பாதைகளை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது.
0: இதனால் பல்வேறு அரசர்களும் படையெடுப்பாளர்களும் இந்த கோட்டையை கைப்பற்ற முயன்றனர்.
1: கோட்டையின் உள்ளே பழமையான அரண்மனை இடிபாடுகள், கோவில்கள் மற்றும் மதம் சார்ந்த நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன.
0: சில பகுதிகளில் ராஜ்புத் மற்றும் முகலாய கட்டிடக்கலை பாணிகளின் தாக்கமும் காணப்படுகிறது.
1: வரலாற்று காலங்களில் பல்வேறு ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட மாற்றங்களால் கோட்டையின் வடிவமைப்பில் பல கட்டிட மரபுகளின் கலவை பிரதிபலிக்கிறது.
0: இன்றும் பட்னீர் கோட்டை ஹனுமன்கரின் முக்கிய வரலாற்று சின்னமாக விளங்குகிறது.
1: அதன் தொன்மையான வரலாறு, இராணுவ முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை சிறப்பு காரணமாக இது வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது.
0: ராஜஸ்தானின் கோட்டைகள் இந்திய வரலாறு, வீர பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலை செழுமையின் உயிரோட்டமான சான்றுகளாக விளங்குகின்றன.
1: ஆம்பர், ஜெய்கர், நகர்கர், சித்தோர்கர், கும்பல்கர், ஜெய்சால்மார், மெஹ்ராங்கர், ஜுனாகர், ரந்தம்போர் மற்றும் காக்ரோன் போன்ற கோட்டைகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான வரலாறு, பாதுகாப்பு அமைப்பு மற்றும் கலைநயத்தை கொண்டிருக்கின்றன.
0: உயரமான மலைகள், பாலைவன பகுதிகள் மற்றும் நதிக்கரைகளில் அமைக்கப்பட்ட இக்கோட்டைகள் அக்கால அரசர்களின் இராணுவ திறமை மற்றும் பொறியியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன.
1: இந்த கோட்டைகள் வெறும் போர்க்கள அரண்களாக மட்டுமல்லாமல் அரசாட்சி, கலாச்சாரம், மதம் மற்றும் கலை வளர்ச்சியின் மையங்களாகவும் விளங்கின.
0: நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், பிரம்மாண்டமான அரண்மனைகள், வலிமையான மதில்கள், கண்ணை கவரும் சுவர் ஓவியங்கள், திறமையான நீர் மேலாண்மை அமைப்புகள் ராஜஸ்தான் கட்டிடக்கலையின் உயர்ந்த தரத்தை எடுத்து காட்டுகின்றன.
1: எனவே ராஜஸ்தானின் கோட்டைகள் இந்தியாவின் பெருமை மிக்க பாரம்பரிய சொத்துக்களாகவும் எதிர்கால தலைமுறைகளுக்கு வரலாற்றை எடுத்துரைக்கும் அழியாத நினைவு சின்னங்களாகவும் என்றும் நிலைத்திருக்கும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் கோட்டைகள் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் சண்முகவேல். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.

நேரம் 1:38:40. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஜெயம் திரைப்படத்தின் பாடல், பாடியவர்கள் திப்பு, மாணிக்க விநாயகம் குழுவினர்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டுள்ள பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும் இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த ராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின் போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகளோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710 பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கொடியசத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
1: வேலூர் மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
3: என்னோட பேர் வந்து எஸ்மித்ரா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
4: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். இது ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
1: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நார்வே இங்கிலாந்தையும், காலை 6:30 நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்ளும்.

0: வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி. ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திர பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். கோடை வெயிலில் பல பிரச்சனைகள் நமக்கு வருவதுண்டு. சிறுநீரக பாதை தொற்று, உடல் வறட்சி எனப்படும் டீஹைட்ரேஷன், வறண்ட சருமம், பித்தத்தினால் வரும் தலைவலி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இது கோடையினால் வருகிறதோ இல்லையோ, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் எப்படி தீர்வு காணலாம் என்று இன்று பார்க்கலாம். தன்வந்தர தைலம் அல்லது திருவலா தைலம் என்று சொல்லக்கூடிய தைலத்தை உடம்பில் தடவிக்கொண்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஊறி நல்ல வெந்நீரில் தினமும் குளிக்கலாம். இதையே தலைக்கு தேய்த்துக் கொள்வதாக இருந்தால் வாரத்துக்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் சைனசைட்டிஸ் இல்லாதவர்கள் செய்யலாம். வாரத்துக்கு 2 நாள் 2 டீஸ்பூன் விகிதம் விளக்கெண்ணெயை 1/4 டம்ளர் வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து உறங்கும் முன் உட்கொள்ளலாம். இதை தவிர நம் எல்லோருக்கும் தெரிந்த நன்னாரி சர்பத்து, மண்பானை குடிநீர், நுங்கு, இளநீர், நீர்மோர் போன்ற விஷயங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஏன், பசு நெய் கூட உணவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இதை தவிர 1 கைப்பிடி பிடி புதினா எடுத்து 2 டம்ளர் நீர் சேர்த்து அதை இளா நெருப்பில் நன்றாக காய்ச்சி 1 டம்ளர் ஆகும் வரை காய்ச்சி விட்டு அந்த 1 டம்ளர் கஷாயத்தை காலையில் 1/2 டம்ளரும் மாலையில் 1/2 டம்ளரும் உட்கொள்ளலாம். இந்த கஷாயத்திலே கஷாயம் செய்த பிறகு பெரிய நெல்லிக்காயின் ஜூஸ் எடுத்து 1/20 மில்லி சேர்த்தும் குடிக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து உள்ளது. இதே பெரிய நெல்லிக்காயை ஜூஸ் செய்து 1/20 மில்லி எடுத்துக்கொண்டு அதில் 10 மில்லிகிராம் தேனும் கலந்து கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளலாம். இதனாலும் உடல் சூடு குறையும், கோடையில் வெயிலை தாங்கக்கூடிய ஒரு திராணி ஏற்படும். இதை தவிர உடல் பூச்சுக்கு பால் மற்றும் கற்றாழையின் ஜெல், அதாவது சோற்று கற்றாழையின் உள்ளிருக்கும் மஜ்ஜை 1 தேக்கரண்டி விகிதம் எடுத்துக்கொள்ளலாம். 1 டம்ளர் பால், அதனுடன் நன்றாக இழைத்த சந்தனத்தை 1/2 டீஸ்பூன் விகிதம் சேர்த்துக்கொண்டு உடம்பிலும் முகத்திலும் பூசி 1/2 மணி நேரம் ஊற வைத்து பின் வெந்நீரில் குளிப்பதால் தோல் எரிச்சல், தோல் அழற்சி மற்றும் வறண்ட சருமம் சரியாகும். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5,000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
4: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள்.
5: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
5: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றமில்லை,
5: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை

0: www.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15 நிமிடம். ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். முதலில்

நேரம் 2:25. 25 நொடி ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உதயா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் ஹரிஹரன், சாதனா சங்கம்.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துகள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துகளை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: 2:39 திரைகாணத்தில் தொடர்ந்து ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் படம் ஜே ஜே.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். தினம்தோறும் மாலை 6:10 2:48 நிறைவாக கார்த்திக் சித்ரா சிவராமன் பாடியுள்ள பாடல் படம் வாய்ஸ்.

ஆகாஷ்வாணி வழங்கிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்தீர்கள். நாளை பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாக உள்ளது. பங்கேற்று பாடல்களை கேட்டு ரசியுங்கள் நேயர்களே. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. 20 நொடி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சிவகை

மாவட்டம் காரைக்குடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 6 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துறை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், அவலூர்பேட்டை, சோலையாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர், லக்கூர், சின்னக்கல்லாறு, மணம்பூண்டி, வால்பாறை, எறையூர், மணலூர்பேட்டை, சீர்காழி, நாகப்பட்டினம், கலையநல்லூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சூலாங்குறிச்சி, பார்வுட், கோத்தகிரி, திருக்கோயிலூர், வெட்டிக்காடு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, ரிஷிவந்தியம், சின்கொனா, கொள்ளிடம், கோவிலாங்குளம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், தியாகதுர்கம், பொன்னை அணை, பெருந்துறை, மிமிசால், ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, மாத்தூர், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டி, கிளன்மார்கன், கொடைக்கானல், ஆலக்கரை, பிள்ளையார்குப்பம், தேவக்கோட்டை, அவலாஞ்சி, நெய்வேலி, சங்கரிதுர்க், திருப்பாலப்பந்தல், முத்துப்பேட்டை, மடம்பூண்டி, பெருந்துறை, வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, தானியமங்கலம், தென்பரநாடு, கரம்பக்குடி, குண்டேரிப்பள்ளம், ஷோலிங்கர், நீடாமங்கலம், காட்டுமன்னார் கோவில், கஞ்சனூர், பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், மணிமுத்தாறு அணை, பொன்மலை, மேட்டூர், மருங்காபுரி, ஆயின்குடி, வடக்குத்து, மேல்குடலூர், பெரியாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குன்னூர், கொடலூர் பசார், வீரகவூர், காட்டுமயிலூர், வேங்கூர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பெரியநாயக்கன்பாளையம், கல்லணை, தலைஞாயிறு, ஒரத்தநாடு, கடலூர், அண்ணாமலை நகர், ஊத்து, பவானி, கொறிஞ்சிப்பாடி, கோவில்பட்டி, திருக்கோவிலூர், அரியலூர் கேம்ப், நகுடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆனந்தாபுரம், கிண்ணக்கோரை, குடுமியான்மலை, சோத்துப்பாறை, அரிமளம், தேவாலா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று நாளை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மழைக்கு வாய்ப்பில்லை. 17ஆம் தேதியன்று லேசானது முதல் மிதமான மழை எங்கும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை. வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.1 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று தென் தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
நேரம் 3:25. ஆகாஷ்வாணி இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 ஆரம்பமாகும்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரல் அமுதம் கேட்போமா?

0: மனம் உடம்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கையானது குடம்போன்ற ஒரு கூண்டுக்குள்ளே பாம்போடு உடன் வாழ்வது போன்றது ஆகிவிடும். குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை.
1: உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று.
0: மனம் உடம்பாடு இல்லாதவரோடு கூடி வாழும் வாழ்க்கையானது குடம்போன்ற ஒரு கூண்டுக்குள்ளே பாம்போடு உடன் வாழ்வது போன்றது ஆகிவிடும். குறள் எண் 890 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலி உலா வருவது திரைகானம். முதல் பாடல் வெற்றி விழா படத்திலிருந்து. குரல்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

திருப்புமுனை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் மனோ சித்ரா.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து மனோ பாடியுள்ள பாடல் படம் பொறுத்தது போதும்.

ஒலிக்கும் இந்த பாடல் காதல் பரிசு படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இன்று மாலை 6:40. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம். 8:45 ஆங்கில நிகழ்ச்சி த டிஜிட்டல் அப்போதிகரி, எதிர்கால சுகாதார பாதுகாப்பு குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் ITS மருந்தியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 10 மணிக்கு அகில பாரத இசையில் டாக்டர் ஆர். மாதுரி தேவி அவர்களின் வீண இசை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 8:10 ஓசி எனக்கு ராசி நாடகம், எழுதியவர் கோபு பாபு. நடித்தவர்கள் டிவி வி ராமானுஜம், கே கீதா குமாரி, எஸ் சுஜாதா, ரவி சுப்பிரமணியன். ஆர்கனைசன் அமைப்பு கலையன்பன். 9:30 தேசிய இலக்கிய ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 11:40 திரைகானம். நாளைய நிகழ்ச்சிகள் மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில், நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு. 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை இதில் உரிமைக்குரல் அறிந்திரு விழித்திரு.

0: நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இரண்டாம் பகுதி. தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 இசைப்பெட்டகம். செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சந்தம் நேரம், 12:10 சங்கீத சாரல், 6:00 அவர்களின் வீணை இசை, எம் ஆர் கணேசன் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் டிஜி லாக்கர் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் எம்எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:40 இசைப்பயிற்சியில் பரிபாலனை புரி, பாபநாசம் சிவன் பாடல், ரேமவதி ராகம், ஆதிதாளம், ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், கற்றுக்கொள்வோர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு. 4:00 ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, மேடை நாடகம், எழுதியவர் வெண்ணிற ஆடைமூர்த்தி, இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன், அமைப்பைய சண்ணாமலை பாண்டியன், ஜெய ஜெயா. 5:00 குட்டீஸ் நேரம். இதில் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தன்றல், இதில் இயற்கையும் மனித வாழ்வும். மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமாமகேஸ்வரி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39°C, குறைந்த அளவு 27.4°C, பதிவான ஈரப்பதம் 52%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38°C, குறைந்த அளவு 27.1°C, பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும், குறைந்த அளவு 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து
1: This is Akashvani. The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has concluded his historic two-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Prime Minister Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. They witnessed the exchange of 5 memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management and dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland's Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Prime Minister Luxon described India as a trusted friend, praised the contribution of the Indian community to New Zealand's progress, and appreciated Prime Minister Modi's leadership. Prime Minister Modi thanked Prime Minister Luxon for his warm hospitality and said the visit had opened a new chapter in India-New Zealand relations. Referring to the 40-year gap since the last visit by an Indian Prime Minister, he said the next visit would not take so long.
2: 40 साल के बाद कोई भारतीय पीएम न्यूजीलैंड की धरती पर आया है ये मेरा सौभाग्य है मैं न्यूजीलैंड के सभी निवासियों के लिए आप सभी लोगों के लिए 140 करोड़ भारतीयों की शुभकामनाएं लेकर आया हूँ साथियों प्रधानमंत्री के रूप में भले ही मेरा पहला न्यूजीलैंड दौरा है लेकिन 25-30 साल पहले जब मैं किसी सरकार में भी हिस्सा नहीं था सार्वजनिक जीवन में मुझे कोई जानता नहीं था तब भी मुझे यहाँ न्यूजीलैंड आने का अवसर मिला था
1: The Pradhan Mantri formalization of micro food processing enterprises scheme has crossed the milestone of sanctioning loans to more than 2 lakh micro food processing enterprises across the country. The scheme has leveraged project investments of over 20,300 crore rupees and generated

குந்தவை தேவியும் வந்தியத்தேவனும் படகிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். 40 நாளைக்கு முன்னால்தான் இருவரும் சந்தித்தோம் என்று குந்தவை கூறியதற்கு வந்தியத்தேவன் அதை மறுதலித்து, 40 நாட்கள்தானா என்று சொல்லி, பல்லாயிரம் ஆண்டுகளாக எப்படி அவர்களுக்குள்ளே தொடர்பும் உறவும் இருந்தது என்றும், இளவரசிக்காக தான் என்னவெல்லாம் சாதித்து கொடுத்தோம் என்பதையெல்லாம் வந்தியத்தேவன் பட்டியலிட்டான். அதற்கு இளவரசி, ஐயா, அப்படியானால் என் முகத்தை தாங்கள் பார்க்க வேண்டாம். இந்த ஓடையின் தெளிந்த நீரை பாரும், நீல வானத்தை பாரும், ஓடைக்கரையில் வானளாவி வளர்ந்திருக்கும் மரங்களை பாரும், அரண்மனை மாடங்களை பாரும், பளிங்குக்கல் படித்துறைகளை பாரும், இந்த ஓடையில் பூத்திருக்கும் ஆம்பல் மலர்களையும் செங்கடி நீர் பூக்களையும் பாரும், அல்லது இந்த காது கேளாத ஓடக்காரரின் முகத்தையாவது சற்றே பாரும். அவ்விதம் பார்த்து கொண்டே தாங்கள் போன காரியம் என்னாயிற்று, காயா பழமா என்று சொல்லும். இளவரசரை அழைத்து வந்தீரா? சௌக்கியமாக இருக்கிறாரா? எங்கே விட்டு வந்தீர்? யாரிடம் விட்டு வந்தீர் என்று முதலில் தெரியப்படுத்தும். பிறகு இங்கிருந்து புறப்பட்டு அதற்கு முதல் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினாள். அதற்கு வந்தியத்தேவன், தேவி, தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்திராவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து

0: முகத்தை காட்டியிருப்பேனா? இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். அதற்கேற்பட்ட 1000 இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன். இளவரசர் சுகமாயிருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. நான் அவரை விட்டு பிரியும்போது அவருக்கு கடுமையான ஜுரம். ஆனால் பத்திரமான கைகளில் அவரை ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறேன். ஓடக்கார பெண் பூங்குழலியிடமும் பூக்காரச் சிறுவன் சேந்தன் அமுதனிடமும் இளவரசரை விட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் இளவரசரை காப்பாற்றுவதற்காக 100,000 தடவை வேண்டுமென்றாலும் தங்கள் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் என்றான். அச்சமயம் தூரத்தில் பயங்கரமான குழப்பமான 1000 குரல்களின் ஒருமித்த ஓலம் போன்ற சத்தம் எழுந்தது. சத்தம் வந்த திசையை அரசலங்குமரியும் வந்தியத்தேவனும் பயத்தோடும் கவலையோடும் நோக்கினார்கள். அது என்ன ஆரவாரம்? கோபம் கொண்ட ஜனத்திரளின் கூக்குரல் போலல்லவா இருக்கிறது?
1: ஆம், அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் வந்தியத்தேவன்.
0: கொடும்பாளூர் இளவரசியின் அழகை வர்ணிக்கும்படி கவிஞர்களை கேட்டால் அவர்கள் அந்த மங்கை நல்லாளின் அழகை அந்தி மாலையின் சௌந்தர்யத்துக்கு ஒப்பிடுவார்கள். பகற்பொழுது சென்று மாலை மங்கி வரும்போது மனதில் ஒரு சோகமும் ஏற்படுகிறது, கூடவே ஒரு அமைதியான இன்பமும் தோன்றுகிறது. ஆதவனின் இறுதி கிரணங்கள் மெலிந்து மறைந்த பிறகு இரவின் இருள் நாலாபுரமும் கவிந்து வருகிறது. இதனால் மனத்தில் தோன்றும் சோர்வை போக்கிக் கொள்வதற்கு வானத்தை நோக்கினால் போதும். கண்ணிமைக்கும் நேரத்தில் வானமாதேவி ஏற்றி வைக்கும் கோடாறு கோடி சுடர் விளக்குகள் எவ்வளவு ஆனந்தத்தை அளிக்கின்றன! சூரியனுடைய தகிக்கும் ஜோதியைப் போல அவை கண்களை கூசச் செய்வதில்லையே. கண்களால் அவற்றை பார்த்து இன்புறலாமே. சந்திரனும் உதயமாகிவிட்டாலோ கேட்க வேண்டியதில்லையே. முத்துச் சுடர் போன்ற முழுமதியின் நிலவில் உலகம் பூரிக்கிறது. உள்ளமும் உடலும் பூரிக்கின்றன. மாலை வந்ததும் தாமரைகள் கூம்புவது என்னமோ உண்மைதான். ஆனால் வெண்மீன்களுடன் போட்டியிடுவது போல மல்லிகை முட்டுக்கள் வெடித்து மலர்ந்து அவற்றின் நறுமணத்தினால் வானமும் பூமியும் போதை கொள்கின்றன அல்லவா? அஸ்தமித்ததும் பட்சிகளின் குதூகூல துவனிகள் ஓய்ந்து விடுகின்றன என்பது உண்மைதான். ஆனால் அதோ தேவாலயத்திலிருந்து வரும் சேமக்கலச் சத்தமும் நாதஸ்வர வாத்தியத்தின் இன்னிசையும் இப்போது எவ்வளவு மதுரமாயிருக்கின்றன! மணிமாடங்களின் மீதிருந்து மென்மையான விரல்கள் மீட்டும் வீணையும் யாழும் எத்தகைய இன்ப கீதத்தை எழுப்புகின்றன! கொடும்பாளூர் இளவரசி வானதியின் அழகில் இப்படியே சோகத்தின் சாயலும் களிப்பின் மெருகும் இனம் தெரியாதபடி கலந்து போயிருந்தன. அழகுக்கு ஒத்தபடி அவளுடைய சுபாவமும் இருபகைப்பட்டிருந்தது. ஒரு சமயம் அவளை பார்த்தால் துயரமே உருக்கொண்ட சந்திரமதியையும் சாவித்திரியையும் போல இருக்கும். இன்னொரு சமயம் பார்த்தால் அரம்பையும் ஊர்வசியும் தேவருலகில் இப்படித்தான் ஆடிப்பாடிக்கொண்டு காதலில் கழித்த மாதவியைப் போல, ஒரு சமயம் அவள் இன்ப உயிர் சிலையாக விளங்குவாள். மற்றொரு சமயம் கணவனை பறிகொடுத்த கண்ணகியின் சோக வடிவம் இதுதானோ என்று கருதும்படி இருக்கும். ஒரு சமயம் மாலை வடிவேலரின் மையலுக்கு உள்ளாகி இதயம் கலந்து நின்ற வள்ளியைப் போல தோன்றுவாள். இன்னொரு சமயம் தேவலோகமெல்லாம் களிக்கூத்தாடும்படி கார்த்திகேயருக்கு மாலையிட்டு மகிழ்ந்த தெய்வயானை இவளேதான் என்று எண்ணி மகிழும்படி ஆனந்த உருவாகி விளங்குவாள். சேர்ந்தாற்போல பல தினங்கள் வானதியின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை கூட காண முடியாது. வேறு சில நாட்களில் அவள் ஓயாது சிரித்துக்கொண்டே இருப்பாள். அந்த சிரிப்பின் ஒலி கோடானு கோடி நுண் துளிகளாகி காற்று வெளியில் கலந்து உலகத்தையே ஆனந்த பரவசப்படுத்தும். வானதியின் இத்தகைய இருவகை சுபாவத்துக்கு காரணம் அவளுடைய பிறந்த வேளையும் வளர்ந்த காலமும் என்று ஊகிக்கலாம். அன்னையின் கர்ப்பத்தில் அவள் இருந்தபோது கொடும்பாளூர் சிறிய வேளார் கொடிய போர்களில் ஈடுபட்டிருந்தார். வெற்றி செய்தியும் தோல்வி செய்தியும் மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. இவை அவளுடைய அன்னையின் உள்ளத்தில் களிப்பையும் துயரத்தையும் மாற்றி மாற்றி உண்டாக்கின. வானதி பிறந்த சில காலத்துக்கு பிறகு அவளுடைய அன்னை காலமானாள். பிறகு வானதியை அவளுடைய தந்தை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வந்தார். ஆனால் இதுவும் நீடித்திருக்கவில்லை. வீராதி வீரராகிய வானதியின் தந்தை அருமை மகளை முன்னிட்டு கூட அரண்மனையிலேயே உட்கார்ந்திருக்க விரும்பவில்லை. வீரபாண்டியன் ஓடி ஒளிந்த பிறகு அவனுக்கு துணை வந்த ஈழத்துப் படைகளை துரத்திக் கொண்டு இலங்கை சென்றார். அங்கே போர்க்களத்தில் உயிர் நீத்து சரித்திரத்தில் ஈழத்துப்பட்ட சிறிய வேளார் என்ற பட்டப்பெயர் பெற்றார். பின்னர் வானதியின் வாழ்க்கை சிலகாலம் ஒரே துயரமாயிருந்தது. தாயை இழந்து தகப்பனாரால் வளர்க்கப்பட்ட பெண்கள்தான் அந்த சோக உணர்ச்சியை எத்தகையது என்பதை அறிய முடியும். பெற்றோரில்லா பெண் கொடும்பாளூர் அரண்மனையில் சீராட்டி வளர்க்கப்பட்டாலும்

0: அவளுடைய உள்ளத்தில் தந்தை பெற்றிருந்த இடத்தை யாரும் பெற முடியவில்லை. அதற்கு பலரும் பலவிதமாக ஆறுதல் கூறினார்கள். வருந்தாத குழந்தை, உன் தந்தை உன் வயிற்றில் வந்து மீண்டும் வீரமகனாக பிறப்பார், உலகம் வியக்கும்படியான அற்புத வீரச் செயல்களை புரிவார் என்று ஒருவர் கூறினார். இந்த வார்த்தைகள் வானதியின் உள்ளத்தில் ஆழ்ந்து பதிந்து வேரூன்றின. அருமை தந்தையை பிரிந்ததினால் ஏற்பட்ட துயரத்தையும் சோர்வையும் கற்பனை மகனை பற்றி எண்ணுவதிலே போக்கிக் கொள்ள முயன்றாள். அதில் ஓரளவு வெற்றியும் அடைந்தாள். தனக்கு பிறக்கும் குமாரன் எப்படி எப்படி இருப்பான், எந்தெந்த மாதிரி நடப்பான், எத்தகைய வீரச் செயல்களை புரிவான் என்ற மனோராஜ்யத்தில் நாள்கணக்காக மூழ்கி விடுவாள். கற்பனை கண்ணின் மூலமாக அந்த வீரமகன் தூர தூர தேசங்களுக்குச் சென்று மாபெரும் யுத்தங்களில் வெற்றி பெறுவதை பார்த்தாள். வேகமாக திரும்பி வந்து அவன் அடைந்த வெற்றியின் காணிக்கைகளையெல்லாம் தன்னுடைய காலடியில் சமர்ப்பிப்பதை பார்த்தாள். அவன் மணிமுடி தரித்து வீர சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். ராஜாதி ராஜாக்கள் வந்து அவனுக்கு கப்பம் கட்டி அடிபணிவதை பார்த்தாள். அவனுடைய திருமுகத்தை கண்டதும் ஜனத்திரள்கள் பூரண சந்தனனை கண்ட மாகடலைப் போல பொங்கி எழுந்து அலைமோதி ஆரவாரிப்பதை பார்த்தாள். நூறு நூறு கப்பல்களின் வீரர்களை ஏற்றிக்கொண்டு அவன் கடல்களை கடந்து சென்று அப்பால் உள்ள நாடுகளிலே வெற்றி கொடி நாட்டுவதை பார்த்தாள். அன்னையே, நான் அடைந்துள்ள இத்தனை பெருமைக்கும் காரணம் நீயே அல்லவோ என்று தன்னிடம் அடிக்கடி அந்த வீரமகன் வந்து கூறுவதையும் கேட்டாள். அந்த அறியாத பேதை பெண் சில சமயம் தன் ஆலிலை வயிற்றை தொட்டு தடவி பார்த்து கொள்வாள். தன் கற்பனை மகன் ஒருவேளை வயிற்றில் வந்துவிட்டானோ என்றுதான். பழந்தமிழ் நாட்டில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாரத கதையை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். குந்தி தேவி குழந்தை பெற்ற விதத்தை பற்றியும் கேட்டிருந்தார்கள். அதுபோல எந்த தெய்வம் வந்து தனக்கு குழந்தை வரம் கொடுக்கப் போகிறது என்று எண்ணி எண்ணி அவள் வியப்பதுண்டு. போதெல்லாம் யாரையும் மணந்து கொள்வதை பற்றியே அவள் எண்ணவில்லை. வயது வந்த பிறகு, ஓரளவு உலகம் தெரிந்த பிறகு, கணவன் ஒருவனை மணந்தே ஆக வேண்டும் என்றும் அவன் மூலமாகவே குழந்தை பேற்றை அடைய வேண்டும் என்றும் அறிந்தாள். அப்போதும் கணவனை பற்றி அதிகமாக மனோராஜ்யம் செய்யவில்லை. பழையாறை அரண்மனைக்கு போன பிறகு அவளுடைய வாழ்க்கையிலும் மனப்போக்கிலும் மாறுதல் ஏற்பட்டது. குந்தவை தேவியின் பெருமிதம் கலந்த அன்பு அவளுக்கு ஆறுதலும் குதூகலமும் அளித்தன. குந்தவையின் நாகரீக நடைமுறை பாவனைகளும் சாதுரிய பேச்சுக்களும் வானதியை அவள் இதுவரை அறியாத வேறொரு உலகத்துக்கு கொண்டு போயின. அவளைப் போலவே பழையாறை அரண்மனைக்கு வந்திருந்த மற்ற அரசகுல பெண்களின் அசூயை அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ஆர்வத்தை உண்டாக்கியது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: உரையாடல்களிலே போலவே நிகழ்ச்சிகளையும் சரி ஈடு செய்யும் உத்திய கல்கியாரின் படைப்புகளில காணலாம். ஒரு எடுத்துக்காட்டு, முதன்முறை வந்தியத்தேவன் பழையாறைக்கு வந்திருந்த போது ஓடைக்கரையில குந்தவையை சந்திக்க உதவினார் ஈசான சிவபட்டர். அதை மரவில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் திருமலையப்பன். இப்ப அவனே அங்க அழைச்சுக்கிட்டு வந்தான். முதல் தடவை ஈசான சிவபட்டர் குரலை கணிச்சு நேரமாவத உணர்த்தின போதுதான் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தான் வந்தியத்தேவன். இப்போ ஆழ்வார்க்கடியானால அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது. வீதியில அவிழ்த்து விடப்பட்ட கலவர பிசாச பிடிச்சு மறுபடியும் கூண்டில் அடைக்கணும், வீண் பொழுத போக்காதன்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிடுறான். இடைவிடாமல் பேசுகிறவர்களிலும் இரண்டு ரகம் உண்டு. சின்ன வாக்கியக்காரர், பெரிய வாக்கியக்காரர் என்பதாக அவர்களை பிரிக்கலாம். பெரிய வாக்கியக்காரர்கள் இருக்கிறார்களே, கமா செமிகோலன் கூட இல்லாமல் ஒரே வாக்கியத்தில் தாங்கள் சொல்ல விரும்புவதையெல்லாம் சொல்லிவிடுவார்கள். இது இன்றைக்கு ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு முன்னால ராக்கி அவர்கள் எழுதிய பேச்சு பலவிதம் என்கிற கட்டுரையின் ஒரு பகுதி. சின்ன வாக்கியக்காரருக்கு ஆழ்வார்க்கடியானையும் பெரிய வாக்கியக்காரருக்கு வல்லவரையனையும் எடுத்துக்காட்டுகளாக பார்க்கிறோம் இந்த நாவல்ல. வந்தியத்தேவனோ ஒரே விஷயத்த பல வாக்கியங்கள்ல நாள் கணக்கா பேசக்கூடியவர். நல்லது, பொறுமை இழக்காவிட்டாலும் என் முகத்தை பார்த்தா சொல்ல வந்தது மறந்து போகுதுன்னா சுத்தி இருக்கிறதையெல்லாம் பார்த்தபடி போன காரியம் என்ன ஆச்சுன்னு சொல்லும்னு ஞாபகப்படுத்துறா குந்தவை. ஒரு வழியா சொல்ல ஆரம்பிக்கும் போதே குழப்பமான கூக்குரல் கேட்குது. இப்படி எழுந்த பேரொலிதான் செம்பியன் மாதேவிக்கும் மதுராந்தகருக்கும் இடையே நடந்த இருவேறு உணர்ச்சிகளின் அழுத்தமான

0: இவளுக்கு இடைநிறுத்தமா அமைஞ்சது. பாருங்க, இந்த ரெண்டு காட்சிகளையும் அப்படியே நிப்பாட்டிட்டு இதுவரைக்கும் ரொம்ப சம்பந்தப்படாத வானதியை பத்தி சொல்ல தொடங்கிட்டாரு ஆசிரியர். ஏதோ காரணம் இருக்கு. துர்போதனை பண்ணி என்னை யாரும் கெடுக்கல. தங்கள் மகன் அவ்வளவு நிர்மூடனா? எனக்கு சுயறிவே கிடையாதுன்னு நினைச்சிங்களான்னு தாயை கேட்டார் மதுராந்தகர். இதுபோல வானதியின் இன்னொரு முகத்தை பார்க்க போறோமா? சரி, செங்கழி நீர்ப்பூ பற்றின குறிப்பு. செவ்வள்ளி, செங்குவளை, நீலம், நீலோத்பலம், இப்படி பல பெயர்கள் உண்டு. இது நன்னீர் மலர். சிவப்பு, ஊதா கலந்த சிவப்பு, இளஞ்சிவப்பு ஆகிய வண்ணங்கள் கொண்டது. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நெகிழ்ந்துன்னு பாடுறார் ஆண்டாள். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், எனக்காக காத்திரு. படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, எஸ் ஜானகி குரல்களில்.

0: திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப்பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
2: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பார்த்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
0: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.

0: இடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.

0: வரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் மாலை 6:40 ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் முதல் பாடல். விருமன் படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: மனதில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வேல் படத்திலிருந்து. ஹரிச்சரன் சுசித்ரா பாடியிருப்பது.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நிறைவாக ரெக்க படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கும் பாடல்.

0: மனதில் நின்றவை கேட்டீர்கள். இனி
1: வேலைவாய்ப்பு செய்திகள்.
2: வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனமான இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் IBPS எனப்படும் வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் இந்தியா முழுவதும் 11 பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பணியின் பெயர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெய்னிஸ். மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை 6715 ஆகும். இதில் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பல்வேறு வங்கிகளில் காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு: குறைந்தபட்சம் 21 வயது நிரம்பியவர்களும் அதிகபட்சமாக 30 வயதுக்குள் இருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி SC/ST பிரிவினருக்கு 5 ஆண்டுகள், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் உட்பட பலருக்கும் அரசு விதிமுறைகளின்படி தளர்வுகள் வழங்கப்படும். விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முதற்கட்ட எழுத்து தேர்வு, விரிவான எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு வாயிலாக தகுதியான விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம்: SC/ST பிரிவினருக்கு 175 ரூபாயும் மற்ற பிரிவினருக்கு 850 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக ஆன்லைன் மூலமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். வங்கி பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் இந்த பணிக்கு பணிபுரிய விரும்பும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் https://www.ibps.in என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் முன்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முழுமையாக படித்து தேவையான ஆவணங்களை தயார் செய்து பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதள முகவரியை மீண்டும் அறிவிக்கிறோம். https://www.ibps.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 21ஆம் தேதியாகும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. TNPSC எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் காலியாக உள்ள துணை ஆட்சியர், வணிகவரித்துறை உதவி ஆணையர், கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், மாவட்ட பதிவாளர், தொழிலாளர் உதவி ஆணையர் உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாக பணிகளுக்காக பல்வேறு பணியிடங்களை மொத்தம் காலியாக உள்ள 26 பணியிடங்களை நிரப்ப உள்ளது. கல்வி தகுதி: துணை ஆட்சியர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பை பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வணிக வரித்துறை உதவி ஆணையர் பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது BCOM BL மற்றும் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் தகுதி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து பெறப்பட்ட பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாவட்ட பதிவாளர் பணி

0: ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதே போன்று தொழிலாளர் உதவி ஆணையர் பணிக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். வயது வரம்பு அதிகபட்ச வயது 34 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்சம் 21 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் SC/ST பிரிவினர் உட்பட பல்வேறு பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்படும். விரிவான விவரங்களை இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC தேர்வினை 3 கட்டங்களாக நடத்தும். அதாவது முதற்கட்ட எழுத்து தேர்வு, விரிவான எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவற்றின் வாயிலாக தகுதியான விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவர். TNPSC-யின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in ஐ திறக்கவும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லையெனில் முதலில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்து குரூப் 1 ரெக்ரூட்மெண்ட் 2026 அறிவிப்பை தேர்வு செய்ய வேண்டும். முறையாக இணையதள விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்யவும். விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபாய், முதற்கட்ட எழுத்து தேர்வுக்கு 100 ரூபாய், விரிவான எழுத்து தேர்விற்கு 200 ரூபாயும் செலுத்த வேண்டும். மேலும் விரிவான விவரங்களுக்கு www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி ஆகும்.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீங்க.

0: இதுவரை திரைகானம் ஒலிபரா ஒலிவுலாவர கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
1: மத்திய அரசால் தேசிய வேளாண் கட்டமைப்பு நிதி அளிப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளுக்கு வங்கி கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மின்சந்தை கூடிய விநியோக தொடர்பு சேவை, சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டு கூடங்கள், குளிர்பதன கிடங்கு, குளிர்சாதன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி பெறலாம். வட்டி மானியத்துடன் கடனுதவி பெற அதற்கான இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை துணை இயக்குனர், வேளாண் வணிகம், பெரம்பலூர் அலுவலகம் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசு ஆதி திராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆதி திராவிட பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 30 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சியானது சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. இப்பயிற்சியின் போது மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் வரை அப்பயிற்சி நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். இப்பயிற்சியில் சேர விரும்புவதற்கு அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 7ஆம் தேதி மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான KN அருணேறு தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், PM கிசான் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளிகள் பயனடைந்துள்ளன என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பயன்பெற்ற பயனின் விவரங்கள், எவ்வாறு பயனர் தேர்வு செய்யப்படுகின்றன என்பது குறித்து, ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கீடுகள் முழுமையாக எழுதப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் MP அருணேறு பேசுகையில், மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிறுத்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்படும் பணிகளை தொடர்புடைய அலுவலர்கள் அந்த நிதியாண்டிற்குள் முடித்து பொதுமக்கள் பயனீடு செய்ய வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியுள்ள பயனாளியை கண்டறிந்து வழங்கிட வேண்டும். அரசு அலுவலர் அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே கண்காணித்து காலதாமதமின்றி தரமான முறையில் நிறைவேற்றும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில்

0: பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலூரில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறலாம் என பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை சார்பில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சி தேர்ந்தெடுத்து தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையின் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே எல்லம்பலூரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் முதுநிலை வகுப்புகளான முதுநிலை பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளுக்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு மைய இயக்குனர் மாலதி தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள

0: இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 8-4-3-6-2-8-1-7-9-3-0 மற்றும் 8-4-1-5-5-2-3-7-1-4 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 8-4-9-1-3-0-8-9-1-6-5 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200+ மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000+ மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000+ பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரைவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற மூன்றாவது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர்,

0: போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஷ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களே, பண்ணை செய்தியை கேட்கும்
2: முன் பிரகார் பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: பண்ணச்செய்தி, சென்னை மாவட்ட கால்நடை வளர்ப்போருக்கு சென்னை மாவட்டம் அடையாறு பகுதியில் உள்ள கால்நடைகளில் ஆகஸ்ட் 2023 கட்டி தோல் நோய் பாதிப்பு ஏற்பட்டது. நடப்பாண்டில் இத்தகைய நோய் அந்த பகுதியில் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விவசாய பெருமக்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அருகிலுள்ள கால்நடை உதவி மருத்துவர் மற்றும் கால்நடை மருந்தகம் சைதாப்பேட்டை கால்நடை பன்முக மருத்துவமனையை அணுகி கட்டித்தோல் நோய் பரவாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டுமாறு காஞ்சிபுரம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவு உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். வேளாண் பெருமக்களே, கால்நடைகளுக்கான ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறியாடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பிறகு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது.

0: எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரை உள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை கட்டுப்படுத்த விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இது நல்ல வெயிலான நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நிகழ்ச்சியில் இன்று உழவர்களுக்கான ஒரு உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
1: பூங்குடி, பூங்குடி, என்ன வேலை ஆகுது?
2: என்ன, எப்பவும் போல கழுவுன பாத்திரத்தையே கழுவுறதும் துவைச்ச துணியவே துவைக்கிறது தானே என்னோட வேலை.
1: என்ன பொண்ணு நீ, இந்த காலத்துல இப்படி இருக்கிற?
2: ஏன், உன்ன மாதிரி அழகா கலரா இல்லையாக்கா? கருப்பு கருப்பு தங்கம் காணானு.
1: நீ கருப்பு தங்கம் தான், வைரம் தான், அதெல்லாம் ஒன்னும் குறவில்லை.
2: பின்ன பின்ன ஏன் என்ன பார்த்து இப்படி சொன்ன? இல்ல நீ எப்படி சொல்லலாம்னு கேக்குறேன்.
1: சரி சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வரட்டுமா?
2: ஏக்கா ஏக்கா, அட இருக்கா, ஏதோ ஒரு அவசர கோலத்துல தெரியாம வாய் தவறி விட்டுட்டேன். ஆமா, இப்ப நீ என்னதான் என்கிட்ட சொல்ல வந்த? முத நீ அதை சொல்லிட்டு போ, இல்லனா என் மண்டையே வெடிச்சிரும்.
1: அப்படி வா விஷயத்துக்கு.
2: அம்மா, எனக்கு மூளையே குழம்பிடும் போலவே, சீக்கிரம் விஷயத்த சொல்லுக்கா.
1: மாடு டிகிரி வாங்கணும், ஒன்னு ரெண்டு இல்ல மும்மடங்கு வருமானம் பார்க்கணும், 4-40 ஆகணும், அடுக்கு மேல அடுக்கு வச்சு அடுத்தடுத்த உயிரினங்களை வளர்த்து வருமானம் பார்க்கணும்.
2: இதெல்லாம் எப்படி சாத்தியம், நடக்குமா? ஏக்கா ஏக்கோ, புதிர் போட்டது போதும்க்கா.
1: ஒண்ணும் இல்ல பூங்குடி.
2: எம்முட்டு சொல்லிப்பட்டு ஒண்ணும் இல்லன்னு சொல்றியே, என்னக்கா இது நியாயம்?
1: தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், வேளாண்மை அறிவியல் மையம், வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், இது எல்லாம் இளைஞர்களுக்கும் சரி உழவர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு,
2: உதவி செய்யணும்னு
1: பொருளாதார அளவுல எப்படி முன்னேறதுன்னு ஒரு உரையாடலாவே நிகழ்த்தி காட்டுறாரு.
2: யாரு?
1: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு.
2: கூட பேசுறதுக்கா
1: நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு தான்.
3: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பல்வேறு சவால்களுக்கு நடுவில், குறிப்பாக பருவ நிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. பருவ காலத்துல அவங்களுக்கு சரியான மழை பெய்யறது இல்ல, எப்ப மழை பெய்யணுமோ இப்ப வெயில் அடிக்குது, எந்த பயிர் போடுறது அப்படிங்கறதுல நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருக்கு. பயிர் போட சரியான விலை கிடைக்கிறது இல்ல, சந்தை எப்படி இருக்குன்னு அவங்களால கணிக்க முடியல. இந்த வருஷம் நல்ல விலை கிடைக்குதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வோம், அது நம்ம கரெக்டா அறுவடை எடுக்கும்போது அந்த வருஷத்துல அதுக்கு சரியான பலன் இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மனிதனோட நாகரிகத்திலேருந்து துணையா வந்த கால்நடைகள் தான். அந்த கால்நடைகளோட வளர்ப்புல என்னென்ன தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணும், அந்த தொழில்நுட்பங்கள் எப்படி நம்மளோட லாபத்தை பெருக்கும் அப்படின்றதுல ரொம்ப முக்கிய பங்காற்றிட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி கல்வி ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் அப்படின்னா இந்தியா.

0: தமிழ்நாடு கல்லணை மருத்துவ பல்கலைக்கழகம்னா அந்த பல்கலைக்கழகம் மூலமாக இந்தியாவிலேயே தனி சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மாவட்டம் தோறும் ஒரு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் செயல்படுது. அதன் மூலமா விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள் ஆராய்ச்சிகளை அவங்களோட நிலத்துக்கோ பண்ணைக்கோ எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யறாங்க. அது குறித்த தகவலை மேலும் சொல்றதுக்கு தான் நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்து நம்ம கூட நினைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
1: வணக்கம். வணக்கம். விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்தியாவில் வந்து இன்னைக்கு பயிர் விவசாயத்தில் வர்ற வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை கால்நடை மூலம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணுற பொருள் வருமான வழியில் எதுன்னு பார்த்தோம்னா கோதுமையோ அரிசியோ கரும்போ சர்க்கரையோ இல்லை, பால் உற்பத்தி தான். உலகத்திலேயே இன்னைக்கு வந்து முதல் இடத்துல பால் உற்பத்தியில் இருந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் இந்த அளவுக்கு வருமானம் பயிர் மூலம் நம்மளுக்கு வராம போயிருச்சு. அப்ப என்ன ஆகுது, வருஷம் பூரா நம்மளுக்கு வருமானம் வேணும்னா கால்நடைகளை கட்டாயம் வச்சிருக்கணும். இப்போ ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அரை ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வெள்ளாம பண்ணிட்டு இருப்பாங்க, பயிர் வைப்பாங்க, ஆனா அதுல இருந்து வர்ற வருமானம் அவங்களுக்கு பத்தாது. ஆனா இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல கூட ஒரு 4-5 ஆடு மாடு, ஒரு 10 ஆடு, ஒரு வீட்டுல ஒரு 10-20 கோழி இருந்துச்சுன்னா மாசம் பூரா அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கும், தொடர்ச்சியா இருந்துக்கும். பால் உற்பத்தியில 300 நாள் வருமானம் வரும். பசங்க படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ணணும், அவசரத்துக்கு பணம் தேவைன்னா 2 வெள்ளாடை வித்தோம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கோழி வித்தோம்னா இன்னைக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் கிடைக்குது. கோழி கொடுக்குற முட்டை நம்ம குழந்தைகளுக்கு முட்டையா கிடைக்குது. அதனால இப்ப இருக்கிற பருவ சூழ்நிலையில எல்நைனோ அப்படிங்கிற வறட்சி அதிகப்படுத்துற ஒரு சூழலியல் நோக்கில நம்ம வந்து வருமானத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோங்கிறது தான் நம்ம முயற்சி. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பேர் டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம, இல்ல ஒரு 2-3 பயிரை நம்பி இருக்காம, பயிர் சாராத வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கான கால்நடையை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறது எப்படி. இப்ப நீங்க வந்து ஒரு 4 மாடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை இன்னும் பெருசா விரிவாக்கம் பண்ணிக்கணும். 4 மாடுல இருந்து 40 மாடு நம்ம எப்படி பண்றது, 40 மாடு உள்ள கறவை மாட்டு பண்ணைய நம்ம எப்படி அமைச்சுக்கிறது, இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நிவர்த்தி பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சிறப்பு வசதி என்னன்னா 38 மாவட்டத்துக்குமே சிறப்பான தனியா இதுக்குன்னு ஆராய்ச்சி ஆலோசனை சொல்லக்கூடிய விவசாய மக்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கு உதவக்கூடிய வகையில் உள்ள கால்நடை மருத்துவம் பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு, எல்லா மாவட்டத்திலயும் இருக்குது. இது தவிர கால்நடை சார்ந்த வேளாண்மை, இப்ப தீவனப்பயிர் உற்பத்தி, தீவனப்பயிர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் வேளாண் மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்காக 4 வேளாண் அறிவியல் மையங்கள் நாமக்கல், குன்றக்குடி, கள்ளக்குறிச்சி, காட்டுப்பாக்கம், செங்கல்பட்டு இயங்கிட்டு இருக்குது. இது தவிர திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கறக்காக 2 மையங்கள் சென்னையில் இருக்குது. இது தவிர தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு நிதியுதவியோட பண்ணை மகளிர் மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் பல்கலைக்கழகத்தின் வழியா. இதுக்கு அடுத்தது இப்போ ஒரு புது முயற்சியா என்ன பண்றாங்கன்னா எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணையில வந்து ஒரு பயிர் வைக்கிறோம், அந்த பயிர்ல இருந்து வர்ற அறுவடை பண்ணிட்டு சில சமயம் அந்த பகுதியெல்லாம் வெட்டியா போகுது. இதை வெட்டி பண்ணாம அதை எப்படி கால்நடைக்கு தீவனம் மாத்துறது அப்படிங்கிற, அதாவது வேளாண் கழிவுகளை நம்ம எப்படி கால்நடைக்கு பயனுள்ள வகையில தீவனமா மாத்துறது, இந்த தொழில்நுட்பத்துக்கும் தனியா பயிற்சிகள் தமிழ்நாடு முழுதும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல சர்க்குலர் எக்கானமி அப்படிம்பாங்க. அதாவது எதையும் வீணடிக்காம உள்ள கொண்டு வந்து அதுல வருமானத்தை எடுத்துக்கிறது. இது தவிர மலைவாழ் பகுதி மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் மூலம் அனைத்து மலைவாழ் பிரதேச பகுதி மக்களுக்கும் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஒரு சில இடங்கள்ல நம்ம நாட்டு பன்றிகள் வளர்க்கறது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது தவிர தொழில் முனைவோர், இப்போ நாங்க வந்து 10 மாடு வச்சிருக்கோம், நாங்க 100 மாடு அல்லது 200 மாடு உள்ள பண்ணைகளுக்கு போறோம், அதுக்கு பேரு தொழில் முனைதல் அப்படின்னு அதற்கான சிறப்பு பயிற்சிகளும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இது தவிர இளைஞர்களுக்கு நிறைய, இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கணினித்துறை எந்த துறையா இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வேளாண் துறையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துட்டு இருக்குது. இப்ப அவங்களுக்கு எங்க போய் தகவல் கிடைக்கும், நல்ல தகவல் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்ல. அவங்களுக்கும் இந்த யூத் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி, யூத் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கான தொழில் முனைவா பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ண, செம்மறி ஆட்டு பண்ண, வெள்ளாட்டு பண்ண, முயல் பண்ண, இப்ப ரொம்ப குறுகிய இடத்துலயே வருமானம் பாக்குறது எப்படின்னு பாக்குறாங்க. அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 சென்ட் இடம் தான் இருக்குது, அதுல 1.5 சென்ட்டுக்கு வீட்டு கட்டிட்டோம், எங்களுக்கு இடம் இல்ல, இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னா அதுல கூட இந்த காடை வளர்ப்பு, காடை வளர்ப்புக்கு ரொம்ப சின்ன இடம் இருந்தா போதும், அதுல இப்ப வெர்டிக்கல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒவ்வொரு

0: தாஜ்மஹாலை கேஜ் அடிக்கி சின்ன இடத்துலயே நிறைய நம்பர் வச்சுக்கிறது. மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில காடை வளர்த்துறது, நாட்டுக்கோழி வளர்த்துறது, இதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க, பயிற்சி மையங்கள் இருக்கு. கரூர்ல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பயிற்சி உற்பத்தி ஆராய்ச்சிக்குன்னு தனி மையம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சிறப்பான பயிற்சி மையங்களும் நடத்திட்டு இருக்கிறோம்.
1: சரிங்க சார், ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க, இளைஞர்கள் வந்து பெருமளவுக்கு ஆர்வத்தோட வேளாண்மை நோக்கி வர்றாங்க. வேளாண்மை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் பெரும்பான்மையா அவங்க முதல்ல எடுக்கிற விஷயம் வந்து இயற்கை வேளாண்மையில செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல கால்நடைகள் கால

0: இளைஞர்கள் பெரும்பான்மையா அவங்க முதல்ல எடுக்கிற விஷயம் வந்து இயற்கை வேளாண்மையில செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல கால்நடைகள், கால்நடை சார்ந்த பொருட்கள். ரெண்டாவது அவங்க வந்து அதிகமா எடுத்து செய்யறது இந்த மாதிரி பண்ணை தொழில்கள் தான், எது ஆடு வளர்ப்போ இல்ல கோழி வளர்ப்போ இல்ல ஒரு பால் பண்ணை மாதிரி வைக்கிறது தான் முதல்ல அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல ஒரு இன்னொரு சவால் இருக்கு, இப்ப நீங்க சொன்னாப்ல ஒரு சரியான தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெறும் கிளிக் பைட்டாவே எல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள் வந்து நிறைய தவறான கருத்துக்களை ரொம்ப எளிமையா பரப்பிடுது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சரியான தகவலை எடுத்துட்டு போறதுல கால்நடை பல்கலைக்கழகத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு விரிவாக்க கல்வி இயக்குநராக நீங்க இது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இதை சரியான ஒரு ஆத்தென்டிக்கான பிளாட்ஃபார்ம்ல இதை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது எந்த அளவுக்கு அவசியமானது?
1: இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வர ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பப்ளிக் டொமைன் அப்படிங்கிற பொது வெளியில் இருக்கிற சோசியல் மீடியா சேனல்ல இருக்கிற தகவல்கள் நம்பிடுறாங்க. அது முற்றிலும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு சிலர் வந்து நான் இந்த தீவனம் வச்சேன், இந்த தீவனத்து மூலம் எனக்கு வந்து வருஷம் பூரா ஒரு 300 கிலோ 400 கிலோ கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கொண்டு அதை வளர்த்து பார்க்கும்போது அது வெறும் 100 கிலோ தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து சோசியல் மீடியா மூலம் வர அத்தனை தகவல்களையும் எடுத்துக்கிட்டு அதுல அதிகமான காசை போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்பவுமே முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி கால்நடை சார்ந்த தொழில்களையோ வேளாண் தொழில்கள்லையோ பயிர் தொழில்கள்லையோ எடுத்த உடனே அகலக்கால் வைக்காம முதல்ல ஒரு பைலட், சின்ன பைலட் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 10 சென்ட்ல நீங்க தீவன பயிர் வச்சு பாருங்க. இந்த 10 சென்ட் தீவனத்துல அதுக்குதான் நாங்க ஒரு மாடல் பேரே வச்சிருக்கிறோம், 10 சென்ட் ஃபாடர் பிளாட் அப்படிங்கிற மாடல். இந்த 10 சென்ட்ல உங்களுக்கு எல்லா தீவனத்தையும் வளர்க்க முடியுதா, நீங்க வளர்க்கறது அந்த ஈல்டு கொடுக்குதா, அதுக்கான மகசூல் கொடுக்குதா அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு 1 ஏக்கருக்கு போங்க, அதுக்கு பிறகு 2 ஏக்கர் போங்க. இந்த தகவல்களை நீங்க வந்து சரியான இடத்துல இருந்து எடுத்துக்கல, நம்ம இன்னொரு நண்பர் சொல்றாரு இல்ல இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுசும் பயன் கொடுக்கறதா இருக்காது. அதுக்காக தான் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதுல 2-3 பல்கலைக்கழகங்கள், விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிற பல்கலைக்கழகங்கள், பயிர் தொழில் சார்பான பல்கலைக்கழகத்துக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்குது, மீன் தொழில் அவங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்துல இருக்கிற மீன்வள அறிவியல் பல்கலைக்கழகம் அங்க இருக்குது, கால்நடை அறிவியல் அப்படிக்கு வந்து சென்னையில மாதவரத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், 3 பல்கலைக்கழகங்களுமே இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் 3 பல்கலைக்கழகங்களுக்கும் அதற்கான விரிவாக்க மையங்கள் இருக்கிறது, சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்கிறது. அதனால இளைஞர்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா சோசியல் மீடியால நீங்க பாத்துட்டு, ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் என்னன்னா இது எங்க இருந்து வந்திருக்குது இந்த விஷயம் அப்படிங்கறத பாருங்க. இது வந்து வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்குதா, சரி அப்ப இது நம்ப தகுந்த தகவலா இருக்கு. கால்நடை வளர்ப்பு, இது வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கா, இங்க போய் கேட்போம். சரி இதை பத்தி மேலும் தகவல் வேணும், எல்லா அறிவியல் பல்கலைக்கழகங்களையும் வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலயும் விரிவாக கல்வி இயக்ககம் இருக்குது, எங்களோட இணையதளங்கள் இருக்கின்றன, இந்த இணையதளங்களுக்கு நீங்க போனீங்கன்னாவே கிடைக்கும். டிஎன்ஏயுக்கு டிஎன்ஏயுன்னு போட்டா கிடைக்கும், கால்நடை மருத்துவ அறிவியலுக்கு டானுவாஸ் TANUVAS அப்படின்னு கூகுள் பண்ணீங்கன்னாவே கிடைக்கும், பிசரீஸ்க்கும் பாத்தீங்கன்னா TNJFU பிசரீஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டீங்கன்னாலும் கிடைக்கும். இந்த மாதிரி இணையதளத்துல நுழைச்சிங்கன்னா எங்களோட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இணையதளத்துல விவசாயிகளுக்குன்னு தனி பக்கம் இருக்குது, அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள நுழைஞ்சிங்கன்னா என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு பயிற்சிக்கு நீங்க நேரடியாக பதிவே பண்ணிக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்குது. பதிவு பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு அந்த தகவல் பரிமாறிடுவாங்க, அவங்க உங்களுக்கும் தகவல் சொல்லுவாங்க, நீங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். இதுல வந்து சிறப்பு பயிற்சி பெறவங்களுக்கு கட்டண அடிப்படையிலும் பயிற்சிகள் இருக்கிறது. இன்னும் ஒரு சில படி மேல போய் சொல்லணும்னா தமிழ்நாடு அரசினோட திறன் மேம்பாட்டு மையம் TN ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுல இருந்து கிட்டத்தட்ட 55 விதமான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் ஒரு மாசம் பூரா கொடுக்கற அளவுக்கு பயிற்சிகள் இருக்குது. அது வந்து வங்கி நிதியுதவி பெறுவர்களுக்கு எல்லாம் அது உதவியா இருக்குது. ஆனா அந்த பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்காது. நீங்க இந்த பயிற்சி மையங்கள் மாவட்டந்தோறும் இருக்கிற பயிற்சி மையத்துல பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பயிற்சி பதிவின் அடிப்படையில உங்களை வந்து அந்த அரசினோட சான்றிதழ் பயிற்சிக்கு உங்களை சேர்த்துக்குவாங்க.
0: சரிங்க சார், இப்ப நீங்க ரொம்ப இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிருக்கீங்க, எப்படி அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த அதிகாரப்பூர்வமான தளங்கள்ல இருந்து தகவல் எடுக்கணும்னு. அடுத்து அந்த இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு தொழிலாக கொண்டு போவதற்குன்னு ஒரு சில திட்டமிடல்கள் இருக்கும். நீங்க சொன்னப்பல வங்கி அணுகிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எப்படி அணுகிறது, அதுவும் குறிப்பா கிராமப்புறத்துல இருந்து வர்ற ஒரு இளைஞர்ன்றப்ப ஒரு பொதுவான நிறைய தயக்கங்கள்லாம் இருக்கும். அதுல நம்ம நீங்க சொன்னப்பல அந்த ஒரு சிறப்பு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில பெரிய வேற எந்த மாநிலங்களையும் இது இருக்கிற மாதிரி தெரியல, எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் வந்து செயல்படுது. கிட்டத்தட்ட கேவிக்கு எப்படி செயல்படுதோ அதுக்கு பேரலா அதுவும் செயல்பட்டு இருக்கு. அந்த மையங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உறுதுணையாக இருக்கும்?
1: மக்களுக்கு வந்து பயிற்சி மட்டும் பத்தாது, பண நிதி உதவிக்கும் வழி பண்ணி தரணும்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். நேர்முகத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
1: யக்கா, பயிர் தொழில் மட்டும் பண்ணாம அது சார்ந்த உப தொழிலான ஆடு மாடு கோழி இதுவெல்லாம் வளர்த்தாதான் ஒன்னு ரெண்டு இல்ல மூணு மடங்கு வருமானம் பார்க்கலாமா.
2: மாட்டோட பால் தரம், தரம் டிகிரி அதிகமா வரணும்னா தரமான தீவனம் எப்படி குடுக்கறதுன்னு பயிற்சி எடுத்துக்கணும். சார் சொன்னத கேட்ட இல்ல பூங்குடி?
1: ஆமா ஆமாக்கா, கிட்டத்தட்ட ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு அனைத்து பயிற்சியும் கொடுத்து பண உதவியும் செய்து தருவாங்கன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு. அதுக்குள்ள நான் பாட்டுக்கு என்னவோ பேசிட்டேன், சார் பேசுவாராக்கா தொடர்ந்து?
2: பேசுவார் பூங்குடி. திட்ட அறிக்கை தயார் செய்யறது எப்படி, அரசின் நலத்திட்டங்கள் எப்படி பயன்படுத்துறது, நுண்கீரை வளர்ப்பு இதனால என்ன பயன், இப்படி அனைத்து விவரமும் தொடர்ந்து சொல்ல போறாரு கேளு.
3: கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் எல்லா மையங்கள்லயுமே அந்த வங்கிக்கு எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட் திட்ட அறிக்கைன்னு பேரு. இப்ப நீங்க வந்து கறவை மாட்டு பண்ணை தொடங்கணும்னா அதுக்கு ஒரு திட்ட அறிக்கை இருக்கணும். கறவை மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, இதை எல்லா மையத்திலும் விவசாயிகளுக்காக அங்க இருக்கிற நிபுணர்களே கலந்து ஆலோசித்து அவர்களே தயார் செய்து வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு நிதியுதவி சார்பான ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து வகைக்கு வழங்கணும் அப்படின்னா நீங்க முதல் அணுக வேண்டிய இடம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம். அங்க போனீங்கன்னாவே உங்களோட தேவைகளை அவங்க கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்குன்னு பிரத்யேகமான உள்ள அறிக்கையை தயார் பண்ணி 10 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 20 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 10 மாடு 10 ஆடு வச்சுக்கிறேன் அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், இது எந்த வங்கிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறது பண்ணுவாங்க. இன்னொன்னு பயிற்சி எடுக்கும் போதே இந்த லீட் பேங்க், அதாவது மாவட்ட வங்கி அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு வேளாண் துறைக்கும் பயிர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி இந்த லீட் பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு சீனியர் அபிஷியல் வங்கியினுடைய மிக மூத்த அதிகாரிகள் இந்த பயிற்சியில வந்து உங்களோட கலந்துரையாடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு, இப்ப வெளியில யாரோ ஒருத்தர் பயிற்சி கொடுக்கறக்கும் நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் கொடுக்கறக்கு என்ன வித்தியாசம்னா வெளியில இருக்கிறவங்க கால்நடை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நாம அப்படி இல்லை, பல்கலைக்கழக மையத்தில் கொடுக்கும்போது அதற்கான நிதியுதவிக்கான ஒரு கைகோர்ப்பு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் அப்படிங்கிற வழியில இந்த வங்கியில இருந்து ஒரு மூத்த அதிகாரியே உங்கள்ட்ட வந்து இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இதெல்லாம் நீங்க வச்சிருக்கணும், இப்படி இருந்தா உங்க பேங்க் வந்து உங்க ப்ராஜெக்ட் வந்து நாங்க சாங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர எல்லா பயிற்சி மையங்களையும் அரசுடன் நிதியுதவி திட்டங்களை சொல்லுவாங்க. கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்துல எந்த மையத்துக்கு போனாலும் இந்த காலகட்டத்துல தமிழக அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்குது, மத்திய அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்கு, உங்க மாவட்டத்துக்கு என்ன திட்டம் இருக்குது அதுல நீங்க பயன்பெற முடியுமா அப்படிங்கிற இத்தனை நிதி உதவிக்கான விளக்கங்களும் தருவாங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கணும் நல்லபடியா. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல, வங்கிக்கு போய் நேரம் நிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது எங்க போய் எழுதிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம், நீங்க அங்க போனீங்கன்னா பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்துல உங்களை உட்கார வச்சு உங்களோட தகவல்கள் எல்லாம் பொறுமையா கேட்டு 1 மணி நேரம் ஆனாலும் உங்கள்ட்ட பேசுவாங்க. பேசி அதெல்லாம் உள்வாங்கி உங்களுக்குன்னு தேவையான ஒரு பிரத்யேக திட்ட அறிக்கையை தயாரிச்சு கொடுப்பாங்க.
4: இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், மகளிரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொருளாதார சுதந்திரம் தான் இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி கால்நடை தான். அவங்க முடிச்சுதான் ஒரு மாடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 2-3 ஆட்டை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 10 கோழியை வச்சு அவங்களுக்கான பொருளாதாரம், அவங்க வீட்டுக்காரர் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் சமூகத்துல நம்ம ஒரு முக்கியமான பொருளாதார சுதந்திரமா பாக்குறோம். அங்கிருந்துதான் அவங்களோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படுதுங்க சார்? குறிப்பாக இப்ப நம்ம பயிற்சி எல்லாம் எடுக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிச்சிடறோம், அடுத்து சந்தைப்படுத்துறதுல தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலே இருக்கு. எல்லா தொழிலுமே எங்க நிறைவா முழுசா வந்து நிக்குதுன்னா மார்க்கெட்ல தான் வந்து நிக்குது. இந்த விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறோம்?
3: மிக அருமையான ஒரு கட்டம் இது. மகளிருக்கு வந்து அதுவும் கிராமப்புற மகளிருக்கு நம்ம எப்படி உதவ போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நாட்டுக்கோழிங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் தரும் தொழிலா மாறிட்டு இருக்குது. 4-5 கோழியிலிருந்து ஒரே வீட்டுல 200 கோழிகள் வச்சு வளர்த்து வித்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது, கிராமப்புறத்துல நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து இப்போ எப்படி வருதுன்னா ஆர்கானிக் சிக்கன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா பண்ணைகள்ல வந்து சில சமயம் மருந்து பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க, கெமிக்கல்ஸ் உள்ள போயிருது. ஆனா நம்ம கிராமத்துல வீடுகள்ல வளர்த்துற கோழிக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மிச்சத்துமானதை கொடுக்கறோம், தானியங்கள் கொடுக்கறோம். அதனால என்ன ஆகுது, நச்சு பொருள் இல்லாத ஒரு ஆர்கானிக்

0: சிக்கனை இதை கொடுக்குது. மகளிர் இதை பயன்படுத்தி அதிகமான விலைக்கு ஒரு பிரீமியம் ரேட்டுக்கே விற்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து இன்னும் தெம்ப கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த அசோலா பயிர் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டையாட்ட நம்ம ஒரு ட்ரம்ல கூட விளைவிச்சு பண்ண முடியும். அது கோழிக்கும் உதவுது, நம்ம இவங்களுக்கும் உதவும். அதே மாதிரிதான் இப்ப இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படிங்கிறது, இந்த கீரை, அதாவது நுண்கீரை அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, நம்ம ஊர்ல இந்த கோயில்களுக்கெல்லாம் முளப்பாரி கட்டி எடுத்துட்டு போறது, அந்த முளப்பாரி கீரை வளர்ச்சி, அதை வளர்த்துனீங்கன்னா கீரையும் வித்துக்கலாம், அதே சமயம் இந்த கோழிகளுக்கும் அது உணவாகவும் வருது. இதுகளை திங்கிற கோழிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடை அதிகமாவே இருக்குது. இப்போ ஒரு 2.5 கிலோ எடை இருக்கிற கோழி இது 4.5 கிலோ வரும். அப்போ உங்களுக்கு வருமானமும் அதிகமாக வந்துடுது, இது கோழி மூலம். அதுக்கடுத்து சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதலில் வந்து கோழிகளை பொறுத்த அளவுக்கு நாட்டுக்கோழினா இன்னைக்கு ஏராளமான மக்கள் விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட்லாம் வேணும்னா, நம்ம பயிற்சி மையங்களும் இந்த வேளாண் அறிவியல் மையங்களும் உங்களுக்கு உதவும். இந்த வேளாண் அறிவியல் மையங்களில் இதற்குன்னே தகுந்த நிபுணர்கள் இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா, வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா காலனி மருத்துவரியல் பல்கலை வேளாண் துறையத்தில் இதற்கான தகவலை கொடுத்து சந்தைப்படுத்துவாங்க. இது தவிர தீவன உற்பத்தி பண்றவங்களுக்கு நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்துல வந்து மிகச்சிறந்த வசதிகள் இருக்குது. இதுல எப்படின்னா, நீங்க உற்பத்தி பண்ற தீவனத்தை நாங்க வாங்கி வித்து கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் PPP பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மோட்ல பண்றோம். இதுல வந்து இந்தியாலேயே மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் மையம் இதுதான். தீவன விதை பயிர்கள், அதுக்கான விதை உற்பத்தி பண்ணாலும் சரி, விதை கரணை உற்பத்தி பண்ணாலும் சரி, தீவன சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் நீங்க உற்பத்தி பண்ணீங்கனாலும் உன்னால விற்க முடியலன்னா இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சந்தைப்படுத்துதல் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஆடுகளுக்கு, செம்மறி ஆடு வெள்ளாடு, பொதுவாகவே செம்மறி வெள்ளரி ஆடுகளுக்கு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து கடினமா இருக்குது, நல்ல விலை கிடைக்க இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயிற்சி மையங்களை அணுகுனீங்கன்னா அங்க எப்படி நடக்கும்னா, இன்னொருத்தர் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாரு, அவர் வந்து அவருக்கு ஆடு வேணும்னு நினைப்பாரு, எனக்கு வந்து நல்ல ஆடா கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு, எனக்கு ஒரு 50 ஆடு வேணும்னு பாரு. இப்ப அவரை வந்து உங்களுக்கு இணைச்சுட்டுருவோம். இந்த லிங்கேஜ் பில்டிங், எந்தெந்த பயிற்சியாளர்களுக்கு ஆடு தேவையோ அவங்கள உங்கள்ட்ட இணைச்சுட்டுருவோம், நீங்க அவங்களுக்கு நல்ல விலைக்கு வித்துக்கலாம். இந்த இடைத்தரர்களே இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற காசு போகாம நேரடியா விவசாயிக்கு அந்த வருமானம் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் பால் பொருள் தயாரிப்பு. நிறைய பேர் பால் விற்க முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. அதையே நீங்க பால்கோவா பன்னீரா மாத்தி இதை விட அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு பயிற்சி, எல்லா மையத்திலையும் பயிற்சி தர்றோம். வேளாண் அறிவியல் மையத்துல கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இருக்கிற 30 கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். சென்னை மட்டும் கிட்டத்தட்ட 9 கல்லூரிகள்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். 9 கல்லூரிகள்லயும் இந்த பயிற்சி மையங்கள் நிறைய இருக்குது, அங்கேயும் நீங்க அணுகி பயன்பெறலாம்.
1: சரிங்க சார். அதாவது லேப் டு லேண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஆராய்ச்சியிலேருந்து அது கடைக்கோடி மனிதருக்கும் போகணுன்றதுதான் விரிவாக்க கல்வியோட முக்கியமான நோக்கம். இப்போ நம்ம ஊருக்குள்ள ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1000 விவசாயி இருந்தாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விவசாயி எங்கே பயிற்சி போடாமல் போவாங்க, கேவிகேக்கு போவாங்க, விடிஆர்சிக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, அங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஏடிகிட்ட பேசுவாங்க, ஜேடிகிட்ட பேசுவாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அந்த 10 விவசாயிகளோட பலன், அவங்களோட விளைச்சல் எல்லாமே தனித்துவமா தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது இல்ல. அதாவது அந்த 10 விவசாயிகளை நீங்க தமிழ்நாட்டிலேயே எங்க வேணாலும் பாக்கலாம், வேற எங்கேயாவது ஒரு ஊர்ல மாநாடு போட்டாலும் அங்கேயும் உட்காந்துருப்பாங்க. ஆக மொத்தத்துல தேடல் மட்டும்தான் ஒரு விவசாயி வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி ஆக்குது. அவங்களுக்கு பேராசிரியருக்கு தெரிஞ்சதை கூட சில சமயம் நிறைய கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குனராக நீங்க வந்து மித்த விவசாயிகள், அதாவது கேட்டுட்டு இருக்க எல்லா விவசாயிகளும் அங்கங்க இருக்கிற அந்த ஆராய்ச்சி மையங்களை பயன்படுத்துறதோட அவசியம் என்ன, அரசாங்கங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது அவங்களுக்காக தான், அப்படி இருக்கும்போது நாமக்கல்ல இங்க இருக்கு அப்படின்னா இங்க வந்து இது வரைக்கும் 1000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேரும் வந்தாங்கன்னா அதுக்கான பலன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் இதை வந்து இது மாதிரியான ஆராய்ச்சி மையங்கள், பயிற்சி மையங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை பயன்படுத்துறதோட அவசியம் என்னன்றது சொல்லிருக்க
0: நல்ல ஒரு கருத்து இது. ஏன்னா வாழ்க்கையில தேடல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை தூக்கி ஓடுறோம் அப்படின்னா, நம்ம இருந்த லெவல்ல இருந்து இதை விட அதிகமா மேல போகணுங்கிறதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குறிக்கோள். நம்ம குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைக்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது. அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும், காசு தேவைப்படுது. எல்லாமே காசுங்கிற பட்சத்துல அதனோட வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம வீட்டுக்குள்ளேயோ பக்கத்து நண்பர்கள்ட்ட மட்டும் இருந்தோம்னா வேலைக்காகாது. அதுக்காக நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மையம் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. ஆனா மாவட்ட அளவுல ஒவ்வொரு மையம் கட்டாயம் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் உங்க கிராமம் இருந்திருக்கும், உங்க இடம் இருந்திருக்கும். ஒரு முறை நீங்க அந்த மையத்துக்கு போங்க, அதுக்கு முறை உங்களுக்கே தோணும் நம்ம ஏன் வந்து இத்தனை நாள் வராம விட்டுட்டோம் இந்த மையத்துக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இப்ப அவங்க போய் ஒரு சின்ன கறவை மாட்டுக்கு நான் எடுத்துக்காட்ட சொல்றேன், 2 லிட்டர் பால் கறந்த மாடு அவங்க போய் இந்த அசோலா வச்சிருக்கிறத பாத்துட்டு வந்துட்டு இவங்களும் வீட்டுல அசோலா போட்டாங்க, ஒரு கை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த மாடு 2 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் பால் உற்பத்தி ஆச்சு. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் வேணும்னா

0: நம்மள்ட்ட வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளா தேடி போய் பண்ணணும். ஆனா இதை பரவலாக்கம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இந்த மாதிரி மையங்களே இல்லை. கடந்த 15 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்திலயும் மையங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை பயன்படுத்துறது வந்து நம்மளோட இது. இது தவிர அகில இந்திய வானொலி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் சென்றடையக்கூடிய அளவில் அகில இந்திய வானொலி மூலம் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அது நீங்க இன்டர்நெட் வழியா எங்க வேணாலும் கேட்கலாம். உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை எடுத்து உங்க மொபைல் செல்போன்ல போட்டுட்டீங்கன்னா எப்போ வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். இதே மாதிரி தூர்தர்ஷன் அவங்க இதற்கனே தனி வேளாண் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்திலையும் வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருல தேட முடியல இதுன்னு தெரியலனா கூட கால்நடை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பல்கலைக்கழக இணையதளத்துக்கு போனீங்கன்னா போதும், அதுல தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர ஏராளமான பயிற்சி புத்தகங்கள், கையேடு, விளம்பர பிரதிகள் எல்லாமே இந்த பயிற்சி மையங்கள்ல இலவசமாவே தர்றதெல்லாம் இருக்கு. நீங்க அங்க போகணும். இப்ப இணையதளம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மொழிலையும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். நீங்க தமிழ்னு தொட்டீங்கனாவே உங்க வீட்லயே அந்த தகவல் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5000 ஒரு 10000 பக்கங்கள் தமிழ்ல வந்து விவசாயிகளுக்காகவே மாற்றம் செய்யப்பட்டு உங்க கையில இருக்கிற மொபைல் போனை வச்சு ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இணையதளத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தகவல்களை அங்க போய் பார்த்துட்டு நேரடியா அந்த பண்ணைக்கு போங்க. அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது அங்கேயே சொல்லுவாங்க, இந்த மையம் இங்க இருக்கிறது, இதன் தலைவர் இந்த பேராசிரியர், இவர்களுக்கு இப்படி தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரிதான் நம்ம தூர்தர்ஷன்லயும் இருக்கும். இது நீங்க பயன்படுத்தினாவே போதும். நிறைய கிராமத்துல இந்த தகவல் ஏன் தெரியலன்னா ரேடியோ கேட்கறது வந்து குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க ரேடியோவை அந்த 7:30 மணிக்கு டியூன் ஆன் பண்ணி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும். 4 தகவல் உங்க காதுல போனா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சு நீங்க அந்த மையம் எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சு நீங்களே வந்துருவீங்க. அதை கட்டாயம் பண்ணுங்க.
1: சரிங்க சார். அதாவது உழவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு தொழில் தான், உணவளிக்கக்கூடிய தொழில். ஆனா அந்த உழவர்களும் வந்து வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப முக்கியமானது, பொருளாதார அளவுலயும் அவங்க கண்டிப்பாக முன்னேறணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், குறிப்பாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அவங்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யறாங்க, அங்க இருக்கிற பயிற்சி மையங்களை எப்படி எப்படி எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற தகவல் எல்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
0: உழவர்கள் அனைவரும் உயர்ந்த வருவாய் பெற்று உன்னத வாழ்வு வாழணுங்கிறதா எங்க கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்தோட நோக்கம். இதை நோக்கி நம்ம பயணம் தொடரும். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: காமாட்சி அக்கா. அட காமாட்சி அக்கா.
3: என்ன?
2: நீ எனக்கு அக்காவே இல்ல.
3: என்ன சந்தடி சாக்குல இப்படி சொல்லிப்புட்ட போங்குடி?
2: நீ எனக்கு தெய்வம் கா, தெய்வம்
3: அப்படிங்கற.
2: ஆமாக்கா, கால்நடை பல்கலைக்கழகமே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் சார் பேசினது. நீ மட்டும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலனா நான் தெரிஞ்சிருப்பனா என்ன?
3: சரி போங்குடி, அதனால என்ன, நான் தெரிஞ்சுக்கிட்டத நீயும் தெரிஞ்சுக்குவன்னு சொன்னேன். அம்புட்டுதான்
2: ஏக்கா, இது தெரியாம தொடக்கத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன், கோச்சுக்காதக்கா.
3: அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சாதாரண பூங்குடி. நீ வீட்டுல முடங்கி கிடக்காம பயிர் தொழில மட்டுமே நம்பி இருக்காம கால்நடை வளர்ப்புலையும் முன்னேறணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை. இதுக்கு டீலா நோ டீலா அத மட்டும் சொல்லு.
2: அக்கா டீலுக்கா, டபுள் டீல். கால்நடை வளர்ப்புல என்னென்ன விவரம் இருக்கு, எங்க பயிற்சி எடுக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மொதல் போய் பயிற்சி எடுத்துக்கிறேன், கால்நடை வளர்ப்புல கை நிறைய வருமானம் பாக்குறேன்.
3: ஓகே பூங்குடி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் ப. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். கோமதி.

இந்தா வேலம்மா, உங்க அப்பாரு பொங்க சீரு வாங்கி அனுப்பியிருக்காரு பாரு. வாழைத்தோப்பு இருக்குன்னு வண்டி வண்டியா வாழை இலையும் வாழைக்காயும் அனுப்பியிருக்காரு. அதே சமயத்துல காசு கொடுத்து வெளியில வாங்கின தேங்காய் மஞ்சள் இதுகளை அளவோட வாங்கி இருக்காரு பாரு.

0: அனாவசியமா எங்க அப்பாவை குத்தம் சொல்லாதீங்க. எங்க அப்பா எவ்வளவு ஆசையா அனுப்பியிருக்காரு தெரியுமா?
1: வேலம்மா, காசு கொடுத்து வாங்கினா மட்டும் அளவு பார்த்து வாங்குறவரு வீட்டுக்கு பின்னால வாழத்தோப்பு இருக்கேன்னு அது சும்மா தானே வருதுன்னு அளவுக்கு மீறி அனுப்பியிருக்காரு பாரு, அது என்ன நியாயம்? சிந்திச்சு பாரு.

0: விலை மதிப்பில்லா பாசன நீரையும் அளவுடன் பாய்ச்சி அதிக மகசூல் பெறுவோம்.
1: பண்டையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கி
3: சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் அல்முருகன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436281793 மற்றும் 8491551234 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு

0: ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய்சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:40 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியில் 720 kHz வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். ஒலிக்கவிருப்பது திரைகானம். முதலில் சித்ரா பாடியுள்ள பாடல் படம் அமர்களம்.

மதியலை 720 கிலோஹெட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து காதலர் தினம் படத்திற்காக ஒலிப்பது தேவன் யுகேந்திரன் குழுவினர் குரல்கள்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் எடுத்த பாடல் என் சுவாசக் காற்றே படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் எம் ஜி ஸ்ரீகுமார்.

0: திரைக்காலத்தின் நிறைவாக இமைக்கா நொடிகள் படத்திற்காக ரகு தீக்ஷித், சத்ய பிரகாஷ், ஜித்தின் பாடியுள்ள பாடல். பாடலை கேட்கும் முன்
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைக்கோணத்திலே கே ஜே சுதாஸ் தனித்து பாடியது படம் சொல்ல துடிக்கிறது மனசு.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 9:38. 25 மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரைகானம் ஒலிக்கும். அடுத்த பாடலை பாடியிருப்போர் SV பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா. பாடல் இடம்பெற்ற படம் வனஜா கிரிஜா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.5°C, இயல்புக்கு 2.8° கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.1°C, இயல்புக்கு 0.5° கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39°C, இயல்புக்கு 3.2°.

குறைந்த அளவு வெப்பநிலை 27.4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு 1.3 டிகிரி கூடுதல். நிலவிய ஈரப்பதம் 67%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரத்தில் சில இடங்களில் லேசான இடிமழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. அதிக அளவு வெப்பநிலையாக 38-39 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 27-28 டிகிரி செல்சியஸ் வரை நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் குடந்தை பாலு அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பார்கவி சுந்தரராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. தமிழமுதம் வழங்குபவர் சு கலைமணி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் எஸ் பாபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 9 மணிக்கு இசைப்பெட்டகம். செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் லக்ஷ்மி அவர்களின் வீணை இசை, எம் ஆர் கணேசன் அவர்கள் மிருதங்கம். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜிலாக்கர் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம் எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:15 திரைகானம். 2:40 இசை பயிற்சி, பரிபாலனை புரி என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம் ஆதித்தாளம். ஆசிரியர் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவர்கள் ஜெயலட்சுமி, நீலகண்டன், சித்ரா, ரகு. 2வது பகுதி. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், 4 மணிக்கு ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம். எழுதியவர் வெண்ணிற ஆடைமூர்த்தி அவர்கள். இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம், சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல், இயற்கையும் மனித வாழ்வும், மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமா மகேஸ்வரி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு திரைகானம். 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். வீடுகளில் வண்ணமீன் தொட்டி பராமரிப்பு முறைகள், பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஆனந்த் அவர்களின் உரை. மெல்லிசை, தொடர்ந்து வேளாண் செய்திகள். எட்டு 8:05-9:15 திரைகானம். 10 மணிக்கு ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா, குமார் மாதூர் அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சல்.

0: 100.1 FM கோல்டில் அதிகாலை 4:10 பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை, அடையார் பி வி தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவல். 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு, கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், பிரசாத் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். 5:00 அரங்கிசையில் பிரார்த்தனா சாய் நரசிம்மன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi has concluded his historic two-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over four